0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 14 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:51 நிமிடம். மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

நுட்பமும் பெருமையும் வாய்ந்த அறிவு நலம் இல்லாதவனுடைய அழகு நலம் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையின் அழகைப் போன்றது. குறள் 407 அதிகாரம் கல்லாமை.

மதிய அலைவரிசை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று இடம்பெற இருக்கும் நம் மதுரை வானொலி நிலையம் தரும் நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் சா அனிதா சோபியா மார்க்ரேட் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் ஒரு சொல் கேளீர் பகுதியில் அறிவிப்புகள் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 கேட்கலாம் மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். இன்று காலை 7 மணிக்கு அறிவோம் 1000. 7:10 கேட்கலாம் மதுரை சென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ இயற்கையர் வாழ்வியல் நெறிமுறைகள். பெண்கள் நலம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். பகுதி 6 இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் சி தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல் கேட்கலாம். 8 மணிக்கு மதுரை தென்றல். இன்று காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுரை தென்றல் இடம்பெறும். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு, முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌழி அவர்களின் வயலின், என்சி பரத்வாஜ் அவர்களின் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்று காலை 10 மணிக்கு உலக விண்வெளி வாரம் விந்தைமிகு விண்வெளி. உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல் தருகிறார் மதுரை சேர்மத்தாய்வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல் இடம்பெறும். மறுபகல் 11 மணிக்கு நாம் கேட்கலாம் மதுரை தென்றல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல்லிசை. பகல் 1 மணிக்கு தொடர்ந்து விளம்பரம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். பகுதி 2 நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாவதி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இடம்பெறும். 1:55 மெல்லிசை கேட்கலாம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை இடம்பெறும் சென்னை அஞ்சலாக. எமது பகல் ஒளிபரப்பு 3 மணிக்கு நிறைவு பெறும். தொடர்ந்து எமது மாலை ஒளிபரப்பு 5:27 இதே வளமையான அலைவரிசையில் குரல் அமுதத்துடன் தொடங்கும். 5:30 கேட்கலாம் மதுரை தென்றல். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து 6:10 ஒரு பட பாடல்கள். திருடா திருடி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றலிடமிடும். 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம். இன்று 7:00 மதுரை தென்றல் இடம்பெறும். தொடர்ந்து 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் தேனீ வளர்ப்பு நேர்முகம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் என இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்று 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதிர் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல் கேட்கலாம். இன்று 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம். இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் உன்னத உயிரியல் உரை வழங்குகிறார் முதுகலை தாவரியல் ஆசிரியர்

0: டி கே ஜெயபிரகாஷ் அவர்கள். இன்று இரவு 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள். நடிகை பி பானுமதி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். 11 மணிக்கு நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம். இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியும் நேரத்தில்
1: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க.
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: போடணும்.
2: வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு, லைட்டு, டிவினு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
4: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க?

0: meeting. He also met U.S. business leaders in Chicago and addressed the Indian diaspora. In men's cricket, the first T20 international of the five-match series between India and West Indies to be held in Lucknow today. The match will start at 7 p.m. IST. Jammu and Kashmir is likely to witness light snowfall and rain over higher reaches from today to October 10th. According to Meteorological Department, J&K will witness thunderstorms, gusty winds and scattered rainfall in the next few days. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
3: சங்க காலத்திற்கு பிந்தைய சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களின் தொகுப்பே 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்நூல்கள் அனைத்தும் மனித சமுதாயம் செம்மையாக வாழ்வதற்கும் அறவழியில் நிற்பதற்கும் தேவையான வாழ்வியல் நெறிகளை போதிக்கின்றன. இந்த 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக திகழும் சிறப்புமிக்க நூல் திருக்கடுகம். இந்நூலை இயற்றியவர் நல்லாதனார் எனும் புலவர். திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரமான மருந்து பொருள். மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 மூலிகைகளின் கலவை உடலின் நோயை போக்குவது போல திரிகடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 3 அறக்கருத்துக்கள் மனித மனத்தின் அறியாமை மற்றும் அறியாமையால் ஏற்படும் பிணிகளை போக்குகின்றன. புகழின் போது அடக்கமும், தூற்றுதலின் போது பொறுமையும், உதவி செய்வதில் பிரதிபலன் கருதாமையும் ஆகிய இந்த 3 பண்புகளையும் தன்னுள் கொண்டு வாழ்வதே ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் உண்மையான பெருமையையும் ஆளுமையையும் தரும் என்பதை பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேனார் திறன் வேறு கூறின் பொறையும் அறவினையை கார் ஆண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. அதாவது பிறர் நம்மை போற்றி புகழும் காலத்தில் அகந்தை கொள்ளாமல் அடக்கத்தோடு நாணம் கொள்வதும், நம்மை பிடிக்காதவர்களோ அல்லது எதிரிகளோ நம்மை பற்றி தவறாகவும் இழிவாகவும் பேசும்போது கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பதும், முகில் எவ்வாறு எந்த பிரதிபலனும் கருதாமல் உலகிற்கு மழையை பொழுகின்றதோ அதுபோல எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் அறச்செயல்களை செய்வதும் ஆகிய இந்த 3 குணங்களையும் தன்னுள் கொண்டு வாழ்ந்த மாபெரும் வரலாற்று கதாபாத்திரமான வேல்பாரி அவர்களின் வாழ்க்கையோடு இப்பாடலை ஒப்பிட்டு நோக்கலாம். சங்க காலத்தில் பரம்பு மலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வேல்பாரி கொடைக்கும் பெருந்தன்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு குறுநில மன்னர். திருக்கடுகப் பாடல் கூறும் 3 குணங்களும் பாரியின் வாழ்க்கையில் எவ்வாறு மிளிர்கின்றன என்பதை பார்ப்போம். புகழுக்கு நாணுதல் எனும்போது பாரியின் கொடைத்திறமையையும் பரம்பு நாட்டின் வளத்தையும் பற்றி புலவர்களும் சான்றோர்களும் நாள்தோறும் புகழ் பாடினார்கள். கபிலர் போன்ற பெருமக்கள் பாரியின் அவைக்கு வந்து எல்லா புகழும் உமக்கே உரியது என்று பாடியபோது பாரியோ சிறிதும் தலைகணம் கொள்ளவில்லை. யான் செய்வது மாபெரும் சாதனை அல்ல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய எளிய கடமையே என்று கூறி முகத்தில் புன்னகையோடும் அடக்கமான நாணத்தோடும் தலைவணங்கி நிற்கக்கூடிய பண்பை வெளிப்படுத்தினார். பாரியின் புகழும் செல்வாக்கும் நாடெங்கும் பரவியதைக் கண்டு பொறாமை கொண்ட தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பரம்பு மலையைச் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டார்கள். பாரியை பற்றி வஞ்சகமான வதந்திகளையும் இழிவான பழிச்சொற்களையும் பரப்பினார்கள். ஆயினும் பாரி அந்த பழிச்சொற்களுக்கு அஞ்சி விழவுமில்லை, ஆத்திரப்பட்டு தன் நிதானத்தை இழக்கவும் இல்லை. பகைவர்களின் தூற்றுதலை பெருந்தன்மையோடு பொறுத்து கொண்டு அற வழியிலேயே நின்று தன் மலையை காக்கும் சாந்தமான பொறுமையை வெளிப்படுத்தினார். வானத்தில் பொழியும் மழையானது இந்த நிலம் நல்ல நிலமா, இது தனக்கு மீண்டும் ஏதேனும் தருமா என்று கணக்கு பார்ப்பதில்லை. அதுபோலவே பாரியின் காராண்மை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாள் பாரி வேட்டையாடி திரும்பும்போது பாதையோரத்தில் ஒரு முல்லை கொடி பற்றி படர்வதற்கு கொம்பின்றி வாடி கிடந்ததைக் கண்டார். சற்றும் யோசிக்காமல் தான் ஏறி வந்த விலைமதிப்பற்ற தங்கத் தேரையே அந்த முல்லை கொடிக்கு ஒதுக்கிவிட்டு நடந்தே சென்றார். ஒரு சிறிய கொடிக்கு தேரை கொடுப்பதால் பாரிக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? எதுவும் இல்லை. பிரதிபலன் கருதாது பொழியும் மழையை

0: போன்ற கொடை உள்ளமே காராண்மையாகும். திரிக்கடுக்கம் சுட்டிக்காட்டும் இந்த மூன்று உயர்ந்த குணங்களும் புகழின் போது அடக்கம், தூற்றுதலின் போது பொறுமை, பிரதிபலன் கருதாத அறச்செயல் வேல்பாரியின் வாழ்க்கையில் முழுமையாக மிளர்ந்ததை நாம் உணர முடிகிறது. நமது அன்றாட வாழ்க்கையிலும் பிறர் நம்மை புகழும் போது தலைக்கணம் கொள்ளாமலும், யாரேனும் நம்மை பற்றி தவறாக பேசினால் பொறுமையை கடைபிடித்தும், இயன்றவரை பிரதிபலன் பாராமல் பிறருக்கு உதவியும் வாழ்வதே உண்மையான பெருமை என்பதை இப்பாடலும் வேல்பாரியின் வரலாறும் நமக்கு உணர்த்துகின்றன. இனிய சொற்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் நம் நெஞ்சில் ஏந்துவோமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸ், மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:15. தொடர்வது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை 6:21 நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே. வீரமணி மற்றும் ராதா பாடியது.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் காலை 6:26. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏஆர் ஷேக் முகமது பாடியது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:35. இன்று பராபப வருடம் புரட்டாசி மாதம் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நாட்டுக்கோழி தீவன மேலாண்மை பற்றி அறிந்து கொள்வோம். கால்நடை மற்றும் கோழிப்பண்ணை பராமரிப்பில் தீவனத்திற்கு ஆகும் செலவு மட்டும் 60-70% ஆகும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் தீவனம் சமச்சீரானதாக இருக்க வேண்டும். கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து தீவனத்தின் மூலம் கிடைக்க வேண்டும். கோழிகளுக்கு தீவனத்தில் முக்கியமாக மாவுச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்புக்கள், உயிர் சத்து மற்றும் தண்ணீர் ஆகிய 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கின்றன. சில தீவன பொருட்கள் எரிசத்தாகவும் அல்லது புரதச்சத்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு பயன்படுத்தப்படும் தீவன பொருட்களின் அளவு கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தின் அளவை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். கோழிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதாவது குடிநீர், உடலில் எலும்பு மற்றும் தசைகளின் பெரும்பகுதி நீரால் ஆனது, இரத்த ஓட்டத்திற்கும் செரிக்கப்பட்ட உணவுப் பொருள் குடல் பகுதியில் உறிஞ்சப்படுவதற்கும் உடலில் நடைபெறும் பல்வேறு வளர்சிதை மாற்றங்களில் வேதிவினைகள் நடைபெறவும் தண்ணீர் மிகவும் அவசியம். மாவுச்சத்து உடலுக்கு தேவையான எரிசக்தியை கொடுக்கும். கோதுமை, அரிசி, சோளம் போன்ற தானியங்களில் மாவு பொருள் அதிக அளவில் உள்ளது. செல்லுலோஸ் எனப்படும் நார்ச்சத்து சர்க்கரை பொருள் ஆனாலும் அதில் செரிப்புத்தன்மை குறைவு. தேவைக்கு அதிகமான மாவுச்சத்து பொருட்கள் உட்கொள்ளப்படும் போது அவை கல்லீரலில் சேமித்து வைக்கப்படுகின்றன. மாவு பொருளை விட கொழுப்பு பொருள் 2.5 மடங்கு அதிக எரிசக்தியை கொடுக்கிறது. உயிர் சத்து ஏ, சுண்ணாம்பு சத்து போன்றவற்றை உடல் பயன்படுத்தவும் கொழுப்பு சத்து உதவுகிறது. கொழுப்பு சத்து மூலம் சில இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கின்றன. நிலக்கடலை, சோயா, மொச்சை போன்றவற்றில் கொழுப்பு சத்து கணிசமான அளவில் உள்ளது. புரதச்சத்தும் மாவு பொருளுக்கு சமமாக எரிசக்தி கொடுக்கிறது. உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகள் புரதப் பொருட்களினால் ஆனவை. தசைகள் அசைவு, இரத்தம் உறைதல், நோய் எதிர்ப்பு சக்தி, மரபுவழி குணாதிசயங்களை பாதுகாப்பது போன்றவை புரதப் பொருட்களால் தான் நடைபெறுகின்றன. புரதச்சத்து அதிகமுள்ள தீவன பொருட்கள் கோழிகளுக்கு 2 வகையாக கிடைக்கின்றன. ஒன்று தாவர தீவன பொருட்கள் மூலமாகவும் மற்றொன்று விலங்கின தீவன பொருட்கள் மூலமாகவும் கிடைக்கின்றன. கடலை பின்னாக்கு, பின்னாக்குகளில் கணிசமான அளவில் கருவாடு, தூள் புரதச்சத்து கணிசமான அளவில் உள்ளதோடு கோழிகள் நன்கு வளர உதவும் ஊக்கப் பொருட்களும் உள்ளது. தாவர புரத வகை தீவன பொருட்களில் எல்லா வகையான அமினோ அமிலங்கள் இருக்காது. தீவன கோழிகளுக்கு தேவையான முக்கியமான அமிலங்களாகிய மெத்தியோனின் சரியான அளவில் இருக்கும். இவ்வகை தீவன பொருட்களின் விலை மற்ற தீவன பொருட்களை விட அதிகமாக இருக்கும். அர்ஜினின், சிஸ்டின், கிளைசின், சிஸ்டிடின், லைசின், மெத்தியோனின், பினைல் அனலின், திரியோனின், டிரிப்டோபென், தைரோசின் மற்றும் வேலின் இவையாவும் கோழிகளுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் ஆகும். இவ்வாறு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. மதுரை வேளாண்மை நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றிய அறிவிப்பு. இன்று அதாவது 6/10/2026 அன்று பெண்களின் சுய மேம்பாடு மற்றும் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி தெற்கு ஆமூர் பகுதியிலும், 7/10/2026 அன்று மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்த பயிற்சி திருமங்கலத்திலும், 8/10/2026 அன்று தளிர் கீரைகள் வளர்ப்பு பயிற்சி அதாவது இது கட்டண பயிற்சியாக, 9/10/2026 அன்று தோட்டக்கலை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கான பெயரிடுதல் மற்றும் வணிக முத்திரையிடுதல் பற்றிய பயிற்சி, 12/10/2026 அன்று தேனீ வளர்ப்பு பயிற்சி இது கட்டண பயிற்சியாக. இப்பயிற்சி அனைத்தும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. 13/10/2026 அன்று உளுந்தில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி கிடாரிப்பட்டியிலும், 15/10/2026 அன்று வெள்ளரிக்காய் உற்பத்தி முறைகள் குறித்த பயிற்சி மதுரை கிழக்கிலும், 23/10/2026 அன்று நுண்கீரைகளில் மதிப்பு கூட்டல் பற்றிய பயிற்சியும், 27/10/2026 அன்று செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 28/10/2026 அன்று

0: மண்வள மேலாண்மை மற்றும் தேவைக்கேற்ப உரமிடும் தொழில்நுட்பங்களின் பயன்பாடும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற உள்ளது. 29/10/2026 அன்று பருத்தியில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி திருமங்கலத்தில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு மதுரை வேளாண்மை கல்லூரி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
1: சின்ன கட்டிகள் இல்லாத அளவுக்கு புழுதி தான் ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்ன கட்டிகள் இல்லாத அளவுக்கு கூட நம்ம வந்து புழுதி மாதிரி உழுதுறணும். அவ்வளோதான், விதைக்கணும் அப்படின்னா அது வந்து அப்படியே உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும், மேலே கிடக்காமல் உள்ளே விழுகிற அளவுக்கு இருக்கும்.
0: இப்போ நம்ம விதைப்பு பண்ணுறப்போ கொஞ்சமாவது ஈரப்பதம் இருக்கணும். இப்போ நான்
1: இல்லை, புழுதி விதைப்பில் வந்து நம்ம ஈரப்பதமே பார்க்க முடியாது, நம்ம விதைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புழுதியை வந்து ரொட்டவேட்டர் ஓட்ட மாட்டாங்க, நல்லா வந்து ஒரு 4 அளவு 5 அளவு போட்டுருவாங்க, பெரும்பாலும் கட்டிகளே இருக்காது. விதைச்சிட்டு ஒரு 11 கலப்பில் லைட்டாக கிண்டி விட்டுருவாங்க, அந்த விதைகள் வந்து மூடிடும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா பெரும்பாலும் 1-2 நாளில் மழை பெஞ்சிரும். சில பகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு மழை பெய்யாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விதையை கடினப்படுத்த சொல்லி முன்னாடியே சொல்லி பொட்டாசியம் குளோரைட் மூலமாக விதை நேர்த்தி பண்ணி நம்ம போடும்போது நம்மளுக்கு அந்த 1 வாரம் ஆனாலும் விதை வந்து வீரியம் குறையாமல் இருக்கும். 10 நாள் ஆனாலும் வீரியம் குறையாது, 15 நாள் ஆனாலும் வீரியம் குறையாது.
0: ஸோ அதனால வந்து பொட்டாசியம் குளோரைடில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1 வாரம் மழையை கூட அது தாங்கி வந்து வராது.
1: நார்மலாகவே ஒரு நெல் விதை 1 வாரம் வரைக்கும் இருக்கும், பொட்டாசியம் குளோரைட் பண்ணும்போது இன்னும் ஒரு 5-10 நாள் சேர்த்து வந்து நம்மளுக்கு அதோட வீரியம் குறையாமல் இருக்கும். அப்போ எப்போ மழை பெய்யுதோ அப்போ வந்து நல்ல முளைப்பு திறன் வந்து கொடுக்கும்.
0: ஸோ அதனால வந்து பொட்டாசியம் குளோரைடில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1 வாரம் மழையை கூட அது தாங்கி வந்து வராது.
1: நார்மலாகவே ஒரு நெல் விதை 1 வாரம் வரைக்கும் இருக்கும், பொட்டாசியம் குளோரைட் பண்ணும்போது இன்னும் ஒரு 5-10 நாள் சேர்த்து வந்து நம்மளுக்கு அதோட வீரியம் குறையாமல் இருக்கும். அப்போ எப்போ மழை பெய்யுதோ அப்போ வந்து நல்ல முளைப்பு திறன் வந்து கொடுக்கும்.
0: நெல்லை நம்ம எத்தனை நாளுக்குள்ளே அறுவடை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்?
1: இப்போ நம்ம என்ன ரகம் சாகுபடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து, இப்போ குறுகிய கால ரகங்கள் அப்படின்னா 110-115 நாள் இல்லை மேக்ஸிமம் 160 நாள் குறுகிய கால ரகங்கள். இப்போ மத்திய கால ரகங்கள்னால் 135, 130, 135, நீண்ட கால ரகங்கள்னால் 145, 50, 60, சிலது 170 நாள் கூட இருக்குது. இப்போ நம்ம புழுதி முறையில் விதைக்கிறதுக்கு இப்போ நீண்ட காலத்துக்கு நம்ம போக முடியாது, எல்லாமே குறுகிய கால பயிர் ரகங்கள். இப்போ முக்கியமாக வந்து 55, 6NR 150, 48 இந்த மாதிரி. இப்போ ஜோதி மட்டை, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள், 125 நாளில் வந்து அறுவடைக்கு தயாராக. ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் வந்து புழுதி விதைப்பு விதைக்கிறாங்களோ அதுக்கு பெரும்பாலும் குறுகிய கால ரகங்களை தான் நம்ம பரிந்துரைக்கிறோம். இதே இது நம்ம சேற்று முறையில் வந்து சாகுபடி பண்ணும்போது இப்போ அங்கே என்ன பட்டத்தில் சாகுபடி பண்ணுறோம், நம்மளுக்கு எந்த மாதிரியான தண்ணி வசதி இருக்கிறத பொறுத்து குறுகிய காலத்துலேருந்து மத்திய காலம் வரைக்கும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ நீண்ட காலத்துக்கு நம்ம அங்கே சேற்று முறை விதைப்பில் போக முடியாது, ஏன்னா நம்ம போடுறதே வந்து தண்ணி பற்றாக்குறை, தண்ணி கொஞ்சம் கம்மி சேவ் பண்ணணும் தான். அப்போ நம்ம நீண்ட காலம் போடும்போது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் வந்து எங்கெல்லாம் வந்து சேற்று விதைப்பு இருக்கோ குறுகிய காலத்துலேருந்து மத்திய கால பயிர்கள் வந்து நம்ம சாகுபடி பண்ணிக்கலாம்.
0: இப்போ பயிர் மேலாண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஒரு கலை மேலாண்மை, அது எப்படி பண்ணணும் சார்?
1: ஸோ நம்ம நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 35 நாளைக்கு வந்து களையே இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதிகபட்ச உற்பத்தியை எடுக்கலாம். ஸோ எல்லா பயிர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்குது, 20 நாள், 30 நாள், 15 நாள், 40 நாள், இதுக்குள்ளே வந்து நம்ம 1/3 சொல்லுவோம். ஸோ அதோட வாழ்நாளில் இப்போ ஒரு 90 நாள் பயிர் அப்படின்னா 30 நாளைக்குள்ளே அது களை இல்லாமல் பார்த்துக்கிறோம்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் தேனி வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் தகவல் என நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலினுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கிய துறைகளில் முதலீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சாலைகள், ரயில்வே பாலங்கள், சுரங்கப்பாதைகள், கட்டுமானம் ஆகியவற்றில் அவை முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தூய்மை மற்றும் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து கண்டறியலாம் என்றும் அவர் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, கலாச்சாரம், மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு இரு நாட்டு மக்களுக்கும் பெரும் பயனளிக்கும் என்று குடியரசுத் தலைவரும் சுவிட்சர்லாந்து அதிபரும் தெரிவித்தனர். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் உணவுத்துறை ஆணையர்களுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. பால் மற்றும் பால் பொருட்கள், இனிப்பு, சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கலப்படம் செய்யப்பட்ட போலியான பாதுகாப்பற்ற உணவுகளின் விற்பனையை தடுக்க தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. உணவின் தரம் குறித்த பரிசோதனையை எளிதாக்க முக்கிய சந்தை பகுதிகளில் வாகனங்களில் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதியை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தாராபுரம் தொகுதியில் மொத்தம் 320 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னதாக அத்தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு, காகித தணிக்கை இயந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குகள் அளிக்கப்பட்டு இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தாராபுரம் தொகுதியில் 223,306 வாக்காளர்கள் வாக்களிக்க 186 அமைவிடங்களில் 300

0: 20 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு பணியில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 3000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
1: மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் மொத்தம் 285 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் அத்தொகுதியிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னர் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் சரிபார்க்க காகித தணிக்கை எந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவு பதிவான வாக்கு சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குப்பதிவுகள் அழிக்கப்பட்டு எந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு பணியில் 1368 தேர்தல் பணியாளர்களும் 342 நுண் பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
1: மதுராந்தகம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: நம்ம தொகுதியில் பார்த்தீங்கன்னா 167 லொகேஷன்ஸ், ஒரு லொகேஷன்ஸ்க்கு ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சக்ஷம் ஆப்ல வந்து யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம கொடுப்போம். நம்ம தொகுதியில் வந்து போஸ்டல் ஓட்டு வந்து மாற்றுத்திறனாளி 480 பேரும், 85 வயசு மேற்பட்டவங்க 450 பேரும், மொத்தம் 931 அவ்வளோ பேருக்கு நம்ம இஷ்யூ பண்ணோம். அதில் வந்து 893 ஓட்டு போல் ஆயிடுச்சு. அதை இல்லாமல் ஒரு 221 பேருக்கு வந்து இடிசின்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். அவங்க என்னன்னா இங்கே டியூட்டியில் இருப்பாங்க, ஏதோ ஒரு போலிங் ஸ்டேஷனில் அவங்க போயிட்டு வந்து இடிசி சர்டிஃபிகேட்டை காமிச்சு போடலாம். நம்ம பாதுகாப்புக்காக வந்து கிட்டத்தட்ட 2700 போலீஸ் பர்சனல் இன்க்ளூடிங் சிஏபி சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அவங்க ஒரு 480 பேர், அவங்களையும் சேர்த்து 2700 பேர் அந்த பணியில் ஈடுபடும். அதே மாதிரி இப்போ வல்னரபிள் பூத் வந்து ஒரு 52 இருக்கு. நம்ம 285 போலிங் ஸ்டேஷனும் வெப் ஸ்ட்ரீமிங் பண்றோம். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர், இந்த வல்னரபிள் இதுலலாம் ஒரு சிஏபிஎஃப் ஒருத்தர் இருப்பார்.
1: இந்த இரண்டு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் செவிலியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியான அணுகுமுறை அல்ல என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தென்காசி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் 3 இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அஸ்ஸாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழாவையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல் கழிவுகள் எரிக்கப்படுவதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10 தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல், தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிம்ப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 24 நாட்களில் 1,37,00,000 ரூபாய் அளவிற்கு உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வ

0: சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலையே 6:55 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு பூ எப்படி பழமாகுது? ஒரு பூவில் இருக்கக்கூடிய மகரந்த தூள் அதே தாவரத்தோட இல்லைனா வேற தாவரத்தோட பூவோட பெண் உறுப்பில் போய் சேரும். இதுக்கு பேரு மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. இப்படி சேர்றதால விதை உருவாகுது, விதையிலிருந்து பழம் உருவாகுது. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த தேனீக்கள் தான். பார்க்கறதுக்கு சின்ன வேலையாக தெரிஞ்சா கூட இது ஒரு தலைமுறை தாவரத்தையே பிறக்க வைக்கிற பெரிய பொறுப்பு. உலக உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு சொன்ன தகவலின்படி நாம சாப்பிட்ற பழங்கள் எல்லாம் சுமார் 75% ஏதாவது ஒரு மகரந்த சேர்க்கை செய்யும் உயிரினங்களை சார்ந்துதான் இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே 25,000 அதிகமான தேனி இனங்கள் இருக்கு. இயற்கை இங்கே ஒரு அழகான தொடர்பை ஏற்படுத்துது பாருங்களேன். எப்படின்னா, தேனிக்கு பூ வேணும், பூவுக்கு மகரந்த சேர்க்கை வேணும், இந்த சேர்க்கைக்கு தேனி வேணும். இதனால விதை உருவாகும், விதையிலிருந்து புது செடி உருவாகும், அந்த செடி மீண்டும் பூ பூக்கும், பூ மீண்டும் தேனிக்கு உணவு தரும். இப்படி அனைத்துமே ஒரே வட்டத்துல ஒன்னோடு ஒன்று தொடர்பு படுத்தி இந்த இயற்கை வச்சிருக்கு. இப்படி எல்லாம் இயல்பா நடக்க ஒரு பிரச்சனை உள்ள வருதுங்க. அதாவது திடீர்னு காலநிலை மாறுது, வெப்பநிலை மாறுது, மழைக்காலம் மாறுது, வறட்சி அதிகரிக்குது. இதனால செடிகளோட பூக்கும் காலமும் மாறுது. இப்போ இதை சார்ந்திருக்கிற தேனீக்களோட செயல்பாடுகளும் மாறுது. பருவம் தவறுறதால பூக்களும் தேனீக்களும் ஒத்துசைந்து வாழ முடியாம பாதிக்கப்படுது. இது ஒரு காலநிலை மாற்றம் இல்ல வெப்பநிலை உயர்வு பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க, இயற்கை ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கக்கூடிய உயிர்களுடைய பிரச்சனை. அடுத்ததா, பயிர்களில் பூச்சிகளை கண்டாலே உடனே பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி அடிச்சிடுறோம். ஒரு பூச்சி வகை வேணும்னா பயிரை சேதப்படுத்தலாம், ஆனா வேறொரு பூச்சி வகை அதே வயல்ல மகரந்த சேர்க்கை செய்யலாம் இல்லையா? எல்லா பூச்சிகளுமே நமக்கு எதிரின்னு மொத்தமா அழிச்சிடுறது நல்லது கிடையாது இல்லையா? இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தோட புனே மலரியல் ஆராய்ச்சி நிறுவனம் 2025 இந்தியாவின் முதல் மகரந்த சேர்க்கை உயிரினங்களுக்கான வாழிட மீட்பு தொகுப்பை உருவாக்கி இருக்கு. விவசாய நிலங்கள்ல தேனீக்களும் இன்னும் மற்ற மகரந்த சேர்க்கைய உயிரினங்களும் வாழ ஏற்ற சூழலை உருவாக்குறது தான் இதோட நோக்கம்னு சொல்லுது. ஆக தேனினா அதுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்காம அதுக்கு தேவையான பூக்களோட வாழிடத்தையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்துல நாம இருக்கிறோம். தேனி நமக்கு தேன், தேன் மெழுகு இதெல்லாம் தந்து கிராமப்புற குடும்பங்களுடைய வருமானமும் இதன் மூலமா உயர்ந்து உலக வேளாண் உற்பத்தியில வருஷந்தோறும் 235-577 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புடைய மகரந்த சேர்க்கை பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு வருதுன்னா எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். முதல்ல இலவசமா நமக்கு பல வேலைகளை செய்து தர தேனீக்களை வாழ வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு பூச்செடியாவது நாம வளர்க்கணும். அந்த பூச்செடிகளும் ஒரே வகையில இல்லாம பல வகை பூச்செடிகளா இருக்கிறது சிறப்பா இருக்கும். அடுத்ததா, நம்ம பகுதியோட காலநிலைக்கு ஏற்ப மண்ணுக்கு ஏற்ப தாவரங்களை நடணும். இதன் மூலமா பல உயிரினங்களுக்கு உணவும் கிடைக்குது, இருப்பிடமும் கிடைக்குது. மூணாவது, தேவையில்லாம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தவே கூடாது. நாலாவது, தேன் கூட பார்த்த உடனே நெருப்பை மூட்டி சாகடிக்க கூடாது. ஒருவேளை வீட்டுக்குள்ளேயோ அல்லது நாம புழங்குற இடத்துல இருந்தா மட்டும் அதுக்குன்னு பயிற்சி பெற்ற நிபுணர்களை கூப்பிட்டு நாம அப்புறப்படுத்தலாமே தவிர நாமே இந்த தீய வேலைகளை செஞ்சிடக்கூடாது. இனி வர குழந்தைகளுக்கு கூட தேனி கொட்டும் ஓடு அப்படின்னு சொல்லாம அந்த தேனி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்குது, அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு சொல்லி கொடுத்து பழகுங்க சரிங்களா?
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. முயற்சி அப்படின்றத ஒன்றை மட்டும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் இனிமையான நாளாக மாறும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரிகளோட இன்றைய காலை பொழுது அருமையாக துவங்கலாமா? நிகழ்ச்சியில் அறிவோம் ஆயிரம், இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மதுரை சமணர் படுகை யாருக்கு தெரியும் அப்படின்றது தெரியலை, ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே போய் விசிட் பண்ணியிருக்காங்க. மதுரை நகரத்தோட மேற்கு பகுதியில் இருக்கிற கீழக்குயில்குடி அருகே அமைஞ்சிருக்கிற சமணர் மலை தமிழகத்தோட பாரம்பரிய சின்னத்தில் ஒன்றாக இருக்குங்க. மலை பாறைகளில், இயற்கையான குகைகளில், பாறை தளங்களில் சமண துறவிகள் தங்குவதற்காக அந்த பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட தட்டையான ஒரு மேற்பரப்புகளை தான் சமணர் படுகைகள் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, பாறைகளில் பொறிக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் தீர்த்தங்கரங்களோட சிற்பங்களும் மதுரையுடைய தொன்மையான சமண பாரம்பரியத்தை நமக்கு எடுத்து சொல்லுது. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் கேட்ட இந்த தகவலோட இந்த காலை பொழுதில் காலை தென்றல் தவழ்ந்து வந்தால் எப்படி இருக்கும், அதுவும் பி சுசீலாமா வாய்ஸில் கேட்டால் இன்னும் அருமையாக இருக்கும்ல. பாடல் கேட்டலாமா?

0: சாந்தாக்கா நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி
1: பண்ணலாம்?
0: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
2: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பையை போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
2: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. அப்படியே இந்த அருமையான காலை பொழுது மெல்ல நகர்ந்து மதுரை தென்றல் நிகழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க நேர்களே. நேரம் 7:10 ஆக போகுதுங்க. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில இன்னைக்கு அருமையான ஒரு தன்னம்பிக்கை வரிகளோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒவ்வொரு நாளும் சில நாட்கள் வந்து எதிர்பார்ப்புகளில் ஆரம்பிக்குது, ஆனால் சில நாட்கள் வந்து அனுபவத்தில் முடியுது. இதுதாங்க வாழ்க்கை. அப்படி இந்த நாள் இல்லைங்க, எல்லா நாளும் வந்து அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு லெசன். எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போய் ஏதோ

ஏதோ புது சப்ஜெக்டில் புது இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த நாளில் நாம் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத கற்றுக்கிறது தான் வந்து ஒரு லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து சம் அனுபவங்கள் வந்து நிச்சயமாக வந்து கிடைச்சே தீருங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தின்றல் நிகழ்ச்சியில் அருமையான காலை நேர பாடல் வந்துகிட்டே இருக்கு. ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உட்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை முன்னெடுத்துச் செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், தூய்மை எரிசக்தி, விண்வெளி, யோகா, ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இருவரும் தொடர்ந்து இணைந்து செயல்பட போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் விவாதித்தார். சிகாகோவிலும் அமெரிக்க தொழில்துறை தலைவர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்து அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு நேற்று தொடங்கியது. திப்ருகரிலிருந்து மெத்தனால் ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் போக்குவரத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மபுத்திராவை சர்வதேச வர்த்தக பாதையாக மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இது வடகிழக்கு பகுதிகளுக்கு நேரடியான குறைந்த செலவிலான வர்த்தக வழித்தடத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் படிவம் 6 தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் மாற்றியுள்ளார் என்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆணையம், இந்த படிவம் 6 இணைக்கப்பட்டுள்ள உறுதிமொழியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான உத்தரவு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆணையத்தின் ஒருமனதான ஒப்புதலுடன் பிறப்பிக்கப்பட்டது என்று அது கூறியுள்ளது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை உறுதி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 மேற்கொள்ளப்படுகிறது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி போர் வாரிமில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 நடைபெறும் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, கோவா ஆளுநர் திரு அசோக் கஜபதி ராஜு ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியின் போது கோவா மாநில சட்டப்பேரவை கட்டிடத்தை நினைவுகூரும் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு அஞ்சல் உரையும் வெளியிடப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை

0: வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் உள்ள லால்பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முரளி மனோகர் பாதக், இந்த பட்டமளிப்பு விழாவில் 1300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளதாக கூறினார். கல்வியில் சிறப்பிடம் பெற்ற 3 மாணவர்களுக்கு சங்கர்தயாள் சர்மா பதக்கங்களை குடியரசு துணைத் தலைவர் வழங்க உள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார். சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். வியட்நாமின் ஹனோயில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரஞ்சால் தீக்ஷித், சுமந்த் குப்தா, அக்ஷத் ஸ்ரீவத்சவா, அர்ணவ் ஷெஹ்ராவத் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். ஹர்ஷில் அமித்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. இந்த வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் 64 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் வைக்கோல் கழிவுகளை எரிப்பதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த மாதம் வரை அந்த மாநிலங்களில் உள்ள 34 மாவட்டங்களில் சிறப்பு பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தலைநகர் தில்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. ஜக்பூரா, அத்ரஷ் நகர், மதிப்பூர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் இப்பணிகள் நடைபெற்றன. அப்பகுதிகளில் அடுத்த சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாளையும் நாளை மறுநாளும் தில்லியில் உள்ள அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் கப்பல் ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கப்பலில் பயணம் செய்த இந்தியர்கள் 3 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த தூதரகம் கூறியுள்ளது. தூதரக அதிகாரிகள் அவர்களுடன் பேசியதாகவும் காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக தடைப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு உறுப்பு நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் திரு அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். கேரளா, கர்நாடகாவின் தெற்கு உட்பகுதி, மாஹே, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. பின்லாந்தின் வான்சாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், ஸ்ரீகாந்த், உன்னட்டிகூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திபா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இரு அணிகளுக்கும் இடையே 5 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 9ஆம் தேதியும், 3வது போட்டி 11ஆம் தேதியும், 4வது போட்டி 14ஆம் தேதியும், 5வது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில்

இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள், இதில் பெண்களின் நலம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள்.
3: பெண்கள் நலனும் இயற்கை மருத்துவமும், ஒரு பழமொழி சொல்வாங்க, வீடு நன்றாக இருக்கணும்னா வீட்டு பெண் நன்றாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம வீட்டு பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து கவனம் செலுத்துறோமா? அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க காலையில, ஆனா அவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் சாப்பிடுவாங்க, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம்தான் அவங்க ஓய்வெடுப்பாங்க. அப்படி பாக்குறப்போ அவங்களோட உடல்ல வந்து அவங்க அக்கறை எடுத்து எல்லாருக்கும் காய்ச்சல்னா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் அம்மாவுக்கு காய்ச்சல்னா இன்னைக்கு எனக்கு நான் ரெஸ்ட் எடுத்தாலே எனக்கு சரியா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதாங்க அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து அவங்க கவனிக்கிறது கிடையாது. பெண்கள் ஆரோக்கியம்ங்கிறது நம்மளோட பூப்படைகிற வயசுல இருந்து வருதுங்க. சோ அந்த டைம்ல அவங்க எப்படி சாப்பிடுறாங்கிறத ஆரம்பிச்சு அவங்களோட கர்ப்பிணி காலம், அதுக்கப்புறம் அவங்க பீரியட்ஸ் டைமா இருக்கட்டும், மெனோபாஸ் டைமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பங்கு வகிக்குது. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டு முறை, பொதுவாவே பெண்கள் வந்து அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து அக்கறை கொள்றது கிடையாது, அவங்க சரியான டயத்துக்கு சாப்பிடுறது கிடையாது, சரியான வாழ்க்கை முறையும் ஃபாலோ பண்றது கிடையாது. அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாலே பாதி பிரச்சனையை சரி பண்ணிடலாம். இன்றைய காலகட்டத்துல நம்ம பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100%ல ஒரு 90% பேருக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகள் நிறைய பேருக்கு இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி கோளாறுகளை வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் இயற்கை மருத்துவத்துல எப்படி சரி பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா, யோகா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பங்கு வகிக்குது. அவங்களோட சத்தான சாப்பாட்டு முறை, தினமும் வந்து காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சரியான விகிதத்துல சாப்பிட்டு, இந்த சியா சீட்ஸ் பிளாக் சீட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வகைகள் சாப்பிட்டுட்டு, அண்ட் ஆரோக்கியமான ஒரு யோகா பயிற்சி, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் யோகா பயிற்சி பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களோட ஹார்மோனல் இஷ்யூஸ்க்கு வந்து நிறையவே தீர்வு காணலாம். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம உடம்புனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கறத பார்த்தாங்க. ஆனா இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள், உடம்புக்கு வர பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அப்படின்னா மனசும் உடம்புல வந்து அதை எதிரொலிக்குது, மனசோட காரணமும் உடம்புல வந்து எதிரொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மனசுனாலையும் நோய் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ பெண்கள் பொதுவாவே வந்து அவங்களோட மனசை ஆரோக்கியமா வச்சுட்டு அவங்க உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வீடுமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆரோக்கியமான வீடா இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். மாதவிடாய் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நோய் இல்லை, எல்லாருக்குமே வந்து பீரியட்ஸ் அப்போ பெயின்ஃபுல்லா இருக்கும், அந்த பெயினோடய எல்லாருமே வாழ பழகிக்கிட்டாங்க. அந்த பெயினை வந்து எப்படி தவிர்க்கலாம் பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒரு ஹோம் ரெமெடி சொல்றேன், இதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க வந்து அந்த மாசம் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து மாதவிடாய் நேரத்துல பெயின் இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன டப்புல வந்து தண்ணி ஊத்தி அதுல சாதாரண கல்லுப்பு ஒரு கைப்படி அளவு போட்டுட்டு உங்க காலை வந்து அதுல வந்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் கண்டினியூஸா பாருங்க, அடுத்த மாதவிடாய் காலத்துல உங்களோட பெயின் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுலயே உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆரோக்கியமான பெண், ஆரோக்கியமான குடும்பம், ஆரோக்கியமான சமுதாயம். நன்றி.
2: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பெண்களின் நலம் குறித்து விளக்கம் அளித்தார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 கர்ப்பிணிகளின் ஆரோக்கியம் குறித்த விளக்கம் கேட்கலாம். நலம் வாழ

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
1: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை. பரவாயில்ல, அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார். அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும். நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை. வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சுருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்டு மகிழ போறோம் மதுரத்தென்றல். இன்னைக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரத்தென்றல் நிகழ்ச்சியோடைய பெயரே வந்து மதுரத்தென்றல். ஸோ தென்றல் பாடும் கீதங்களாய் ஒலிக்க இருக்கிறது இன்றைய மதுரத்தென்றல். ஒவ்வொரு பாடல் வரிகளும் வந்து தென்றல் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பாடல்களை வரிசையாக தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக. அதுக்கு முன்னாடி தென்றல் பற்றிய ஒரு சில கவிதை வரிகளோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கினா அருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க நான் சொல்கிறது, ரெடியா? சில்லென வந்து மெல்லென தொட்டு நெஞ்சில் நயமாய் இன்பம் ஊட்டி புள்ளி தழுவும் பூக்களின் வாசம் பொன்னாய் மிளிரும் பொழுதினிது வீசும் வேப்ப மர நிழலில் வீசும் தென்றல் வாழ்வின் சுமையை நீக்கும் மந்திரம் கூந்தல் வருடி குழுமை தந்து காதல் கொண்டு மனதை வென்றும் இந்த குழு குழு தென்றல். தென்றல் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் மனசுலையும் கட கட கடன்னு இந்த பாட்டெல்லாம் வரும் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டே வரீங்களா? முதல் பாடல் கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரலில் அருமையான தென்றல் காற்று வீசப்போகுது காற்றலைகளில்.

ஒரே 40 நிமிடத்துல அருமையான தென்றல் காற்று வீசி முதல் பாடல் வந்துச்சுங்க. சூப்பரா மதுர தென்றல் நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. அடுத்த தென்றல் பாட்டு என்னடா வரும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்படித்தானங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றலில் தரும் அடுத்த தென்றல் பாட்டு புதிய தென்றல் திரைப்படத்திலிருந்து. அதாவது இந்த படம் 93 வெளிவந்துச்சுங்க. இந்த பாட்டை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க. நான் உங்களுக்கு க்ளூவே தந்துட்டேன், தேவேந்திரன் இசையில் அருமையான இந்த பாடல். இந்த தென்றல் வந்து அவருடைய காதலியோடைய ஒப்பிடுறாரு. அதாவது தேவதை வந்து தென்றலில் மிதந்து வர்றாங்களாங்க. கேட்கலாமா பாடல்?

நேரம் 7:46 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அதாவது ஆடுற காத்து வந்து நெஞ்சில தாளம் போடுமாங்க, அதே மாதிரி ஆசை ஊத்துல காதுல கானம் பாடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தென்றல் தவழ்ந்து வந்து இந்த லவ்வர்ஸ் வந்து பாடிட்டே இருக்காங்க. தென்றல் தான் திங்கள் தான் அப்படின்னு பாட வர்றாங்க கீழடி கண்மணி திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டலாமா? கேஜேஎஸ் ஜாஸ் சித்ரா குரல்ல, இளையராஜா இசையில, பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹிட்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் மதுரை தென்றல். இன்னைக்கு மதுரை தென்றல்ல ஃபுல்லா தென்றல் பாடல்கள் தாங்க. தென்றல்ல நிறைய வகை இருக்குங்க. அதுலேயும் இந்த பூந்தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தென்றல் காற்று நார்மலாக வீசினாலே நம்ம உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக செலிருக்கும். அதுவும் பூந்தென்றல் காற்று மெல்ல பாடி வந்தால் எப்படி இருக்கும்? பூந்தென்றல் காற்று அப்படி மெல்ல வந்து நம்மளை தொடும்போது அந்த பூலோக சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுமாங்க. அப்படிப்பட்ட அந்த தென்றல் வந்து மெல்ல நம்மளை தொடும்போது மனசுக்குள்ள ஒரு விதமான மத்தாப்பு பட பட படபடன்னு அடிக்கும் இல்லையா. ஸோ மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து பூந்தென்றல் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் நேர்களே ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்து என்ன பாடல்டா வரும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் லிஸ்ட்டில் உள்ள பாடல்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறது கரெக்டா? சரிங்க. தென்றல் காற்று வந்தால் செய்தி சொல்லுமா? தெரியாது எனக்கு. உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தென்றல் நீ தென்றல் நீ செய்தி சொல்லும் கங்கை நீ அப்படின்னு சொல்லிட்டு மங்கை கங்கை அப்படின்னு எதுகை மோனையோட பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், இளையராஜா இசையில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:03 ஆக போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில கேட்டுட்டு இருக்கோம் மதுரத்தன்றல். அடுத்த போந்தன்றல் பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது போந்தன்றல் போகும் பாதை போகலாம், அந்த போகிற பாதையில பாடல் கேட்கலாம், விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாட வர்றாங்க. கே சித்ரா இளையராஜா இசையில் இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்திலிருந்து போந்தன்றல் பாடல் கேட்டலாமா?

என்னங்க தென்றல் காட்டு மெல்லமா வீசிக்கிட்டே வருதா? அதுவும் உங்க வீட்டில் இருக்கிற வானொலி பெட்டி மூலமா தென்றல் காற்று வீசுது அப்படின்றது ஒரு அதிசயமான ஒண்ணு தானங்க. இந்த தென்றல் காற்று மூலமா அடுத்து வரும் பாடல் சாவி திரைப்படத்திலிருந்து அடுத்த தென்றலே தென்றலே பாடல் கேட்கலாமா?

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல மதுரை தென்றல் நிகழ்ச்சியில தென்றல் பாடல்கள் கேட்டு ரசிச்சும் நேர்களே, மீண்டும் தென்றல் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 8:30 அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: Akashvani presents Morning News. Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Polling begins for by-elections to 5 assembly constituencies in Tamil Nadu, Puducherry in West Bengal, and lone Lok Sabha seat in Assam. BJP announces names of 8 candidates from Uttar Pradesh for Rajya Sabha elections. President Draupadi Murmu to be on a 3-day visit to Himachal Pradesh beginning today. India voices support for Afghanistan's sovereignty, unity and territorial integrity, reaffirms its commitment to welfare of

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 30 நொடிகள்ல இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மீண்டும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில

மீண்டும் தென்றல் பாடல்கள் கேட்க ரெடியா இருக்கீங்களா நேர்களே? தென்றல் காற்று சும்மா நம்ம மேலே பட்டாலே எவ்வளவு இதமாக இருக்கும். அந்த தென்றல் காற்றே வந்து முத்தம் இட்டு சென்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓடை நதியாகிறது அப்படின்ற திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்திரன், பிஎஸ் சசிரேகா குரலில், இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளில் தென்றல் என்னை முத்தமிட்டது அப்படின்ற பாடல் நமக்கும் முத்தமிட வந்துக்கிட்டே இருக்குது காற்றலைகளில்.

இணைந்திருக்கிறோம் மாதுளத்தென்றல் நிகழ்ச்சியில். சாதாரணமாக தென்றல் காற்று வீசினாலே அந்த பூக்கள் எல்லாமே வந்து பூத்து குலுங்கும், சிரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த தென்றல் வீசுறதால இந்த ரோஜா மலர்களை எல்லாம் தாளாட்டுது அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாட வர்றாங்க நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து.

எட்டு மணி 40 நிமிடத்துல இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சி காலையிலிருந்து சூப்பராக அட்டகாசமாக போயிட்டு இருக்கங்க. தென்றல் அப்படின்னு தொடங்கும் தமிழ் பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்து என்ன பாடல்டா வரும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக யோசனை பண்ணிக்கிட்டே

இருப்பீங்க. யோசிக்கவே தேவையில்லைங்க, அடுத்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன க்ளோ கொடுத்துருவா. தென்றல் வந்து முத்தம் விடுமாங்க, ஆனால் அந்த முத்தத்துக்கு வந்து சத்தம் இருக்காதான். தெரிஞ்சிருச்சா என்ன பாடல் அப்படின்னு? இதுதானங்க சாதாரண விஷயந்தானுங்க. தென்றலை எண்ணெய் தொடு படத்துலேருந்து தென்றல் வந்து எண்ணெய் தொடும் அப்படின்ற பாடல் போட போகிறீங்க. ஆஹா, உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி கேட்டுலாமா? கே ஜே எஸ் தாஸ், எஸ் ஜானகி குரலில்.

தென்றல்ல நிறைய வகையான தென்றல். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது தென்றல் பார்த்துட்டோம், தென்றலே தென்றலே அப்படின்னு பார்த்துட்டோம், தென்றல் வந்து முத்தம்றதையும் பார்த்துட்டோம், பூந்தென்றல் அப்படின்றதையும் பார்த்துட்டோம்.

அதையெல்லாம் தாண்டி மாலை தென்றல் இப்போ வருதுங்க. இந்த மாலை தென்றல் அப்படின்னாலே பொதுவாக இந்த சோலைகளில் இருக்கிற பூக்கள் பூத்து குலுங்கும். அந்த நேரத்தில் ஆசை கொண்ட ரெண்டு நெஞ்சம் வந்து அப்படியே ஆடுனா எப்படி இருக்கும்? வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், இளையராஜா இசையில் சோலை பூவில் மாலை தென்றல் நம்மளை வருட வருதுங்க.

சோலை பூவுல மாலை தென்றல் பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரை தென்றல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நேர்களே. அடுத்ததா தென்றல் வந்து அணைக்க வருது அப்படின்னு பாட வந்துகிட்டே இருக்காங்கங்க. பாரு பாரு பட்டணம் பாரு திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கோங்க. தென்றல் வந்து சாஃப்டாக வீசி தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். அந்த தென்றலே வந்து ஒரு புயலாக மாறினா எப்படி இருக்கும், ஒரு தென்றல் புயலாகி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு புதுமைப்பெண் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் குரலில் பாடல் கேட்கலாமா?

என்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் விடையில்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின்

0: களங்கத்தை இவளது பெருதிரம் உடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்து விடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிரம் உடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்து விடும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுர தென்றல் நிகழ்ச்சியை நிறைவடைகிறது. நேர்களே, தென்றல் பாடல்கள் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்னு வருத்தப்படாதீங்க. 10:30 அதாவது 10 மணிக்கு விண்வெளி வாரத்தை ஒட்டி விண்வெளி ப்ரோக்ராம் இருக்கு. அது முடிஞ்ச உடனே மீண்டும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில தென்றல் பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு. கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. இத்துடன் நிறைவடைகிறது மதுர தென்றல். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இருந்து விடை பெறுவது சுந்தரி. நன்றி நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை TVS மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். ஸ்ரீ மகாகணபதி கவுளை ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

Bagari zani da bama, bagari zani da bama, bagari zani da bama.

நேரம் 9:36 20 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். விந்தை மிகு விண்வெளி. உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.
3: விண்வெளி வாரம் என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது? 1999 டிசம்பர் 6 தீர்மானம் எடுக்கப்பட்டு மனித குல மேம்பாட்டிற்கு விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்களிப்புகளை கொண்டாடும் வகையில் பொது சபை உலக விண்வெளி வாரத்தை பிரகடனப்படுத்தியது. உலக விண்வெளி வாரம் என்பது உலகின் மிகப்பெரிய வருடாந்தர விண்வெளி நிகழ்வாகும். இது மாணவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் நாளைய பணியாளர்களை உருவாக்க உதவுகிறது. விண்வெளி திட்டத்திற்கான வெளிப்படையான பொது ஆதரவை வெளிப்படுத்துகிறது. விண்வெளி செயல்பாடுகளை குறித்து பொதுமக்களுக்கு கல்வி அளிக்கிறது. மேலும் விண்வெளி தொடர்பு மற்றும் கல்வி சர்வதேச ஒத்துழைப்பை வளர்க்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் உலக விண்வெளி வார சங்கத்தின் இயக்குநர்கள் குழு ஐநாவின் வெளி விண்வெளி விவகாரங்கள் அலுவலகத்துடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பில் ஒரு கருப்பொருளை தேர்ந்தெடுக்கும். இந்த கருப்பொருள் உலக வார பங்கேற்பாளர்களுக்கு அவர்களின் நிகழ்ச்சிகளின் உள்ளடக்கம் குறித்து விரிவான வழிகாட்டுதலை வழங்குகிறது. உலகளாவில் ஒரே மாதிரியான கருப்பொருளை பயன்படுத்துவதன் மூலம் உலக விண்வெளி வாரத்தின் தாக்கத்தை ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் மீது மேலும் அதிகரிப்பதாக இந்த கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு உலக விண்வெளி வாரத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பொருளானது விண்வெளியில் வாழ்தல் என்பதாகும். இந்த கருப்பொருள் விண்வெளியை ஒரு வாழ்விடமாக மாற்றுவதற்கான மனிதகுலத்தின் பயணத்தை ஆர்வத்தோடு இந்த கனவை நனவாக்கும் புதுமையான தொழில்நுட்பங்கள், சவால்கள் மற்றும் கூட்டு முயற்சிகளை வலியுறுத்தியது. உலகெங்கிலும் உள்ள நிகழ்வு அமைப்பாளர்கள் தங்கள் விண்வெளி வார நிகழ்வுகளில் விண்வெளி வாழ்தல் என்ற செய்தியை மக்களிடையே பரப்பி வந்தனர்.

இது எத்தனை நாடுகள் கடைபிடிக்குது அப்படின்னு பார்க்க போனா 95 மேற்பட்ட நாடுகள் இந்த உலக விண்வெளி வாரத்தை கடைபிடித்து வந்துகிட்டு. இது அக்டோபர் 4 தொடங்கி அக்டோபர் 10 வரை ஆண்டுதோறும் இந்த நிகழ்வானது செய்யப்படுகிறது. இந்த வருடம் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னா ராக்கெட் ரெவல்யூஷன். விண்வெளி ஆராய்ச்சி நடத்தணும் அப்படின்னா அந்த ஆராய்ச்சி பண்ணுவதற்கான செயற்கைக்கோள்களை அனுப்புவது, இல்ல ஸ்பேஸ் லேப் கிரியேட் பண்றது, ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறது, எதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த தளத்துக்கு ஒரு அமைப்பை கொண்டு சேர்ப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ராக்கெட்ஸ் தான் என்ன, நம்மளோட டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளா யூஸ் பண்ணப்படுது. ராக்கெட்ஸ் அதோட கூம்பு பகுதியில தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதற்கான செயல்பாடுக்குரிய இந்த இன்ஸ்ட்ருமெண்டோ, ஸ்பேஸ் கிராஃப்டோ, இல்ல செயற்கை கோளோ பொருத்தப்படுகிறது. அது எந்த இடத்துல போய் வைக்கணும் அப்படின்றத அந்த ஆர்பிட் எல்லாம் கால்குலேஷன்ஸ் போடுறாங்க. அந்த கால்குலேஷனுக்கு ஏத்த மாதிரி வான் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்றோம். சோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டைல் அப்படின்னு தான் சொல்றோம். ப்ரொஜெக்டைல் மோஷனே எப்படி இருக்கும்னா பாரபாலிக் பாத்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி செயல்படுத்திதான் அதற்குரிய அறிவு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்துதான் ராக்கெட் ரெவல்யூஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வருட கருப்பொருளாக சொல்லப்படுகிறது. இந்த விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கிய மைல்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இது எல்லாமே 20 தான் தொடங்கப்பெற்றது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அஸ்ட்ரானமி அப்படின்ற ஒரு தலைப்புல இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்று விண்வெளி ஆராய்ச்சியாக மாற ஆரம்பித்தது. இந்த ஆராய்ச்சி எப்ப அப்படின்னா முதல் முதலில் 1957 வந்து ஸ்புட்னிக் 1 என்று சொல்லக்கூடிய சோவியத் யூனியன் உலகின் முதல் செயற்கைக்கோளை வந்து செலுத்துச்சு. 1961 சோவியத் நாட்டை சேர்ந்த யூரி ககாரின் விண்வெளிக்கு பயணித்த முதல் மனிதனாக சொல்லப்படுகிறது. 1969 நிலவில் கால் பதித்தல் என்ற நிகழ்வு நடந்தது. இது அமெரிக்காவின் அப்போலோ 11 திட்டத்தின் மூலம் நீல் ஆம்ஸ்ட்ராங் சென்றாங்க, தடம் பதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 1990 வாயேஜர் போன்ற ஆளில்லா விண்கலங்கள் வியாழன், சனி போன்ற கோள்களை ஆய்வு செய்து படங்களை அனுப்பியதுடன் ஹபிள் தொலைநோக்கி போன்றவையும் இயக்கத்திற்கு வந்தன. இப்போது நவீன காலமாக தற்போது அரசு நிறுவனங்கள் பல இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கின்றன. அவற்றை குறிப்பாக சொல்லணும்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நாசா நிறுவனம் மற்றும் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த இஸ்ரோ நிறுவனம், அதுபோக தனியார் நிறுவனங்களும் விண்வெளி பயணங்களை மேம்படுத்தி வருகின்றன. எல்லாருக்குமே வானத்தை பார்த்தோன்னே பிடிச்ச விஷயம் நட்சத்திரங்கள், கோள்கள் அப்படின்ற சொல்றதை விட நமக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நிலவு. இந்த சந்திரனை பற்றிய ஆராய்ச்சி வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தா முன்னோடியாக இருக்கின்றது. ஜூலை 20 1969 மனிதனின் அசுர பாய்ச்சல் நிலவில் கால் பதித்ததுதான். நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ரின் மைக்கேல் கோலின்ஸ் ஆகியோர் நிலவிற்கு சென்றனர். அதில் இருவர் வந்து ஆம்ஸ்ட்ராங், ஆல்ரின் நிலவில் இறங்கி நடந்தனர். ஆம்ஸ்ட்ராங் முதல் காலடி பதித்தார் என்று சொல்றோம். அவர் தன் இடது காலை நிலவில் முதலில் வைத்த பொழுது கூறியது என்ன அப்படின்னா, எ ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன் பட் ஜெயின்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட் அப்படின்னு சொன்னார். ஒரு மனிதனின் சிறிய காலடி ஆனால் மனித சமுதாயத்தின் அசுர பாய்ச்சல் அப்படின்னு சொன்னார். 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றியது நிலா என்று சொல்லப்படுகிறது. இது நம் பூமியோட இயற்கையான துணைக்கோள். பூமியில் 1/3 அதோட அளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூரிய குடும்பத்தின் 5வது பெரிய துணைக்கோள் இது. ஏறத்தாழ 146 நிலவுகள் சூரிய குடும்பத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்குமே தனி பெயர் கூட உண்டு. நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வர ஒரே நேரத்தை எடுத்துக் கொள்வதால் நிலவின் ஒரு பக்கத்தை மட்டுமே நாம் பூமியில் இருந்து பார்க்க முடிகிறது. அந்த அடுத்த சைடை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. நிலவின் ஈர்ப்பு விசை பூமியை விட 6 குறைவு. எனவே பூமியில் 60 எடை உள்ள ஒருவர் நிலவில் போய் அவங்களோட வெயிட் பார்த்தா 10 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூமியிலிருந்து நிலவு 384,403 தொலைவில் உள்ளது. இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள், துகள்கள், தூசிகள், பாறைகள் என அத்தனை பொருட்களும் மனிதன் காலடி பட்டவைகள்னு சொல்லணும்னா 2 மட்டும்தான். 1 பூமி, இன்னொன்னு நிலவு. நிலவில் படும் சூரிய ஒளியில் 7.3% ஒளியை மட்டும் நிலவு பூமிக்கு எதிரொலிக்கிறது. வளிமண்டலம் நிலவில் இல்லாததால் பேச்சொலி பேசுவது அடுத்தவருக்கு கேட்காது. நிலவின் ஒளியானது பூமியை வந்தடைய 1.3 நொடிகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது.

0: இந்த அசுர வளர்ச்சி இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனம் செய்த முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சியில சந்திராயன் 1 என்ற செயற்கைக்கோளில் இருந்த MP3 கருவிதான் நிலப்பரப்பில் உள்ள நீரோட ட்ரேசஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடித்தது. இது தவிர நிலவில் டைட்டானிக் அதிகமான அளவில் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் நிலவில் குடியிருப்புகளும் உருவாக வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்பட்டது. அப்ப சந்திராயன் 1 எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் 15 2003 சந்திராயன் திட்டம் குறித்து பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அறிவித்தார். அக்டோபர் 22, 2008 ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து BSLV-C11 ராக்கெட்டில் சந்திராயன் 1 விண்கலம் ஏவப்பட்டது. நவம்பர் 8, 2008 நிலவின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. நவம்பர் 14, 2008 விண்கலத்திலிருந்து பிரிந்த ஆய்வு கலன் நிலவின் தென்முனையில் வெளியேறி ஆய்வு செய்தது. இதன் வாயிலாக நிலவின் மேற்பரப்பில் தண்ணீரின் மூலக்கூறுகள் இருப்பது உறுதியளிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 28, 2009 சந்திராயன் திட்டம் நிறைவு பெற்றதாக இஸ்ரோ அறிவித்தது.
1: நிகழ்ச்சியில் இதுவரை விந்தை மிகு விண்வெளி உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தந்தார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான M. கவிதா அவர்கள்.

0: கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

10:11 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தென்றல் சம்பந்தப்பட்ட பாடல்கள், அதாவது தென்றல் அப்படின்னு தொடங்குற பாடல் வரிகள், அது எந்த தென்றலாக இருந்தாலும் சரிங்க, பூந்தென்றலாக இருந்தாலும் சரி, காலை தென்றல், அதுக்கப்புறம் வந்து மாலை தென்றல், நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி தென்பாண்டி தென்றல்னு வருது, அதுக்கப்புறம் தென்றல் அப்படின்றதுல காவியமாகவும் வந்து பாடுற மாதிரியும் வந்து தென்றல் பாடல்களும் அமைஞ்சிருக்கு. காதல் பாடல்களும் இருக்குது, சோக பாடல்களும் இருக்குது, காதல் தோல்வி பாடல்களும் இருக்குது. என்னம்மா இவ்வளோ இது சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க, ஒன்று ஒன்றா போடுமா வரிசையாக கேட்போம் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. இப்போது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பாரதி கண்ணம்மா அப்படின்ற படத்துலேருந்து தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு அப்படின்னு

என்ன தென்றலுக்கு எப்படிங்க தெம்மாங்க பாட்டு தெரியும்? அதாவது அந்த தெம்மாங்க பாட்டு பாடும்போதே தென்றல் அடிக்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அருண்மொழி சித்ரா குரலில் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 10:18 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு பிடித்த பாடல். அடுத்த தென்றல் பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வருது அப்படின்னா, சிறையில் சில ராகங்கள் அப்படின்ற படத்துல இருந்து மனோ மற்றும் சித்ரா குரல்ல பாடல் வந்து எப்படி வருது அப்படின்னா, தென்றல் வரும் தெரு அது நீதானா அப்படின்னு வந்து பாட வந்துக்கிட்டே இருக்காங்க மனோ மற்றும் மென்மினி குரல்ல இளையராஜா இசையில.

0: வா, ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாதவனுக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க. ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:29 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில அடுத்ததா வரும் தென்றல் காவியம் பாட வந்துகிட்டே இருக்குங்க. இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் குழுவினர் குரல்ல பாடல் கேட்கலாமா?

நேரம் 10:39. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கேட்டு முடித்த பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து. இப்போது அடுத்த தென்றல் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. தர்மசீலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

நேரம் 10:45 நிமிடத்தை நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பிடித்த பாடல் கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில மதுரை தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து தென்றல் அப்படின்றது தொடர்ந்து வரும் பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் பல விதமான தென்றல்கள் வந்து பார்த்து முடிச்சாச்சுங்க. இன்னும் தென்றல் வீசின பாடு முடிஞ்ச பாடு இல்லை. ஆனால் எவ்வளோதான் அந்த தென்றல் வீசினாலும் ஒரு இதமாக ஒரு சுகமாக மனசை வருட்டிக்கிட்டே இருக்கும். அதுவும் அந்த வானொலி பெட்டியில் பக்கத்தில் ரேடியோவில் அந்த தென்றல் சம்மந்தப்பட்ட பாடல்கள் கேட்கும்போது இன்னும் வந்து பாடல்கள் நீளாதா அப்படின்னு வந்து மனம் ஏங்கும் இல்லையா? ஸோ அந்த நினைவுகளோட மீண்டும் ஒரு தென்றல் பாடல், வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து மலரே தென்றல் பாடும் ராகம் இது அப்படின்னு அருமையான பாடல் காற்றலைகளில் வந்துக்கிட்டே இருக்குது. இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:55 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி வந்து நிறைவு பகுதியை நெருங்கியாச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து நிறைய சாங்ஸ் வந்து தென்றல் சம்மந்தப்பட்ட பாடல்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து அந்தி நேர தென்றல் காற்றை கேட்டுடலாமா? இப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயச்சந்திரன் குரல பாடல். இதோ காற்றலைகளில் தவழ்ந்து வருகிறது தென்றலாய்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக தென்றல் பாடல் கேட்டுக்கிட்டே ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு அப்படிதானங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வந்த எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுந்தரி நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:01, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி தொடர்ந்து தென்றல் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது நமது மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியுடைய பெயரே வந்து மதுர தென்றல். மதுர தென்றல் அப்படின்ற நிகழ்ச்சியில் தென்றல் பாடல்கள் இன்னும் நிறைவடையலைங்க. தென்றல் பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க காத்துக்கிட்டே இருக்கு. பாடல் கேட்டலாம். சுபாஷ் திரைப்படத்திலிருந்து தென்றல் வருட வருகிறது காற்றலைகளில் இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 11:06 இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த தென்றல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யோசிக்கவே தேவையில்லைங்க. மௌன ராகம் அப்படின்ற திரைப்படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதில் வர்ற எல்லா சாங்ஸுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. என்ன சாங் வந்து வரப்போகுது அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் ரொம்பவே உருக்கமாக பாட வந்துக்கிட்டே இருக்காங்க. 11:06 இணைந்திருக்கிற நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரல்ல இளையராஜா இசையில பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:17 நிமிடம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 11:18 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தென்றல் பாடல்கள் தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது தென்றல் இங்கே அடிக்கிற தென்றலுக்கும் வந்து இப்போ நம்ம ஊரில் நாம் இருக்கோம், லோக்கலில் இருக்கோம், நாட்டை விட்டு நம்ம ஊரை விட்டு நாட்டை விட்டு கடல் கடந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து வேலை பார்த்துட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க இல்லையா, அவங்க எப்பயாச்சும் நம்ம ஊருக்கு, அதாவது அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸுக்கு, நேட்டிவ் கண்ட்ரிக்கு வந்து வரும்போது அங்கே அடிக்கிற தென்றல் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அப்பா நம்ம ஊரில் வந்து வந்தாச்சு, நம்ம ஊர் அந்த மண் வாசம், தென்றல் வாசம், அந்த காற்றுல அந்த மண்ணோட மனம் சேர்ந்து வந்து வீசும் இல்லையா, அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து தனி. என்ன தான் நம்ம ஊர் மாதிரி வருமாங்க. சரி, தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தென்றல் பாடல் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து. இப்போ நான் சொன்ன கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் ரிலேட்டடாக இருக்கும், பாருங்கள் அந்த பாடல் வரிகளை கேளுங்க. தொடர்ந்து பாடல் காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:25 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். இந்த தென்றலுக்கும் லவ்வர்ஸுக்கும் வந்து நிறைய கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதாவது அந்த லவ் பண்ணுற டைமில் அந்த தென்றலை காதலியோடைய ஒப்பிடுவாங்க. அதாவது தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நடந்து வர்ற பாதையை வந்து சொல்லுவாங்க. மலர்கள் தூவுறத சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் லவ்வர்ஸோட கனெக்ட் ஆகிற அந்த ஃபீலே வந்து தனிதான். ராசி திரைப்படத்திலிருந்து அடுத்த தென்றல் பாடல் கேட்டுடலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுர தென்றல். இந்த தென்றல் வர்ற வழிய பூக்கள் அறியாதா, அந்த தென்றலுக்கு அந்த மலரோட நெஞ்சம் புரியாதா அப்படின்னு அழகா பாட வர்றாங்க பவதாரணி மற்றும் ஹரிஹரன் குரல்ல, இளையராஜா இசையில, பழனி பாரதி வரிகளில். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் இது காற்றலைகளில்.

நேரம் 11:37 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் சூப்பரான தென்றல் பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ லவ்வர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், லவ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா லவ்வும் வந்து சக்ஸஸில் முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சொல்ல முடியாதுங்க. ஸோ சில லவ் வந்து ஒன் சைடாக போகலாம். அந்த மாதிரி ஒன் சைடாக இருக்கும்போது லவ்வர் வந்து அவருடைய காதலியை நினச்சி வந்து பாடுறாங்க. அதாவது தனிமையில் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு சைலண்ட் மோடில் இருக்கும்போது மனசு வந்து கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க பேசிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கமாக இருக்கும். அந்த ஏக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த தென்றல் காற்று வந்து நம்ம மேலே வீசும். அந்த தென்றல் காற்று வீசும்போது கூட அவருடைய காதலியின் கண்கள் ஞாபகத்துக்கு வருதான், அந்த காதலியுடைய உருவத்தை ஞாபகம் வருதான். அதாவது அந்த தென்றல் காற்றை அவருடைய காதலியின் உருவங்களோடு ஒப்பிட்டு வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த தனிமையில் இருக்கும்போது அந்த காற்றுல பறக்கிற காகிதமாக ஆகிறாரா அந்த காதலன். ஸோ அருமையான வரிகள் இந்த பாடலில் வந்து அமைஞ்சிருக்கு. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீனா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிஹரனுடைய ஸ்வீட் வாய்ஸில் வாலி வரிகளில் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அப்படின்னு பாடல் வருது காற்றலைகளில்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்து தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
1: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
4: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

நேரம் 11:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தென்றல் வீசிக்கிட்டே இருக்குங்க. அந்த வகையில் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து மனு உன்னிகிருஷ்ணன் குரலில் ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல், மெலோடியான பாடல் தென்றலாய் தவழ்ந்து வருகிறது.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: சரியான பதில் சொல்லி இருந்தாலோ இல்ல நம்ம

0: நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த காலங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
3: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
3: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
3: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
3: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
3: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
3: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நேரம் 11:55. மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில இருக்கோங்க. தென்றல் பாடல்களின் நிறைவான பாடலாய் வருகிறது கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா குரல்ல. இந்த தென்றல் காற்று குடகுமழை தென்றல் காற்றா வந்து தவழ்ந்து வருகிறது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவடைகிறது மதுரத்தென்றல். இன்னைக்கு காலையில் மதுரத்தென்றலிருந்து இப்போ வரைக்கும் வந்த எல்லா தென்றல் பாடல்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ தென்றல் பாடல்கள் இருக்குது அப்படின்னுங்க ஆச்சரியமாக இருக்குங்க. எனக்கும் இவ்வளோ தொகுப்புகளை என்னாலையும் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்றதுல எனக்கும் கொஞ்சம் லைட்டாக சந்தோஷமாக தான் இருக்குது. அதுவும் உங்களோட ஷேர் பண்ணி இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணதில் நானும் வந்து ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி அயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:01 ஆக போகுதுங்க. இப்போ கேட்கலாமா நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் தெரிந்து கொள்வோம் நேர்களே. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெற காத்திருக்குங்க 12:10. அதை தொடர்ந்து 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழியில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் 2 கேட்கலாம். அதாவது சிறு தானியங்கள் குறித்து அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற காத்திருக்குங்க. நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாவதி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தன்றல். மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. தொடர்ந்து 2:40 சமஸ்கிருத இசை நிகழ்ச்சி. இதில் சமஸ்கிருத சுபாஷிதங்களில் வாழ்வியல் பாடங்கள் இதை வழங்க காத்துக்கிட்டே இருக்காரு டாக்டர் ஆர் குருபிரசாத் அவர்கள். அவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. 2:40 சான்ஸ்கிரிட் ப்ரோக்ராம் சென்னை அஞ்சலாக கேட்க தவறாதீர்கள் நேர்களே. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறுவதை தொடர்ந்து மீண்டும் மாலை 5:27 குரல் அமுதம் 407 மாலை நேர நிகழ்ச்சிகள் துவங்குகின்றது. 5:30 மதுரத்தன்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் திருடா திருடி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது இன்று மாலை 6:10. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தன்றல். 6:55 சேவை செய்திகள். 27:00 மதுரத்தன்றல். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் தேனி வளர்ப்பு நேர்முகம் திருவள்ளுவர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற காத்திருக்கின்றது. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும் இன்று 7:30 சென்னை அஞ்சலாக. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரத்தன்று. 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற

0: During the visit, Dr. Jaishankar will hold bilateral meetings with his counterparts and meet with leadership of all three nations to review close bilateral ties of friendship and cooperation. Discussions will cover the whole gamut of bilateral ties across sectors, including trade and economic development cooperation, capacity building and people-to-people ties. He will also exchange perspectives on regional and global matters of mutual interest. In men's cricket, the first T20 international of the five-match series between India and the West Indies to be held in Lucknow today. After winning gold at the 2026 Asian Games and a convincing 2-1 victory in the ODI series, the hosts will aim to continue their winning run against the visitors. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களின் துதிப்பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக இன் குரல் இசை என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள ஒரு மக்களவைத் தொகுதி மற்றும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அசாமின் நகாவ் மக்களவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.82% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இத்தொகுதியில் 258 வாக்குச்சாவடிகள் முற்றிலும் பெண் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 43.95% வாக்குகளும் ரஜிநகர் தொகுதியில் 38.71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 33.55% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் இருந்து ஏற்கனவே தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க விரும்பும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தன் ஆர்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சக்கர நாற்காலி வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தொகுதி முழுவதும் தேர்தலுக்கு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 2700 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் வாக்குச்சாவடிகள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காலை 11 மணி நிலவரப்படி 35.55% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து
0: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்கு உரிமையை செலுத்தி வருகின்றனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 223,306 வாக்காளர்கள். இதில் 107,285 பேர் ஆண்களும் 116,013 பேர் பெண்களும் 8 பேர் மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். இடைத்தேர்தலில் மொத்தம் 22 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 37.28% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பொதுமக்கள் வாக்குப்பதிவுகளை செலுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
0: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படைக்கான புதிய கப்பலை

0: நாட்டிற்கு அர்ப்பணித்த அவர் நவீன கிரேன் உள்ளிட்ட வசதிகளையும் தொடங்கி வைத்து பேசினார். இந்த கப்பல் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதன் மூலம் கடற்படை கப்பல்கள் நடுக்கடலில் நீண்ட நாட்கள் தொய்வின்றி பணியாற்ற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதுடன் உலக அளவில் போட்டியிடும் வகையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் உள்ள கப்பல் கட்டும் தளங்கள் இந்திய கடற்படைக்கு மட்டுமன்றி நட்பு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆப்பிரிக்க நாடுகளில் 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கானா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு வர்த்தகம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பின்னர் கோட் டிவார் செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் இறுதியாக எத்தியோப்பியா செல்லும் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் தூதரக அதிகாரிகள் மாநாட்டிலும் பங்கேற்கிறார். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு விமான நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அனைத்து தரப்பினரையும் கலந்தாலோசித்த பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சர்வதேச நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா கூட்டத்தில் பேசிய இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழுவின் உறுப்பினர் திரு சி பி ஜோஷி, இத்தகைய நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலமே வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி உதவி கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று கூறினார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகள் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு இந்தியா நிதியுதவி அளித்து வருவதையும் திரு சி பி ஜோஷி சுட்டிக்காட்டினார். குழுவின் மற்றொரு உறுப்பினரான திரு பன்ஷிலால் குர்ஜர் பேசும்போது, ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு வலியுறுத்தினார். இந்தியா தான் செலுத்த வேண்டிய தொகையை உரிய நேரத்தில் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வாயிலாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனைகளுக்கு நேரில் வர இயலாத கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுகாதார சேவைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான தொடக்கநிலை சுகாதார சேவைகளை வழங்குவதில் இ சஞ்சீவினி திட்டம் உலகின் மிகப்பெரிய தொலை மருத்துவ சேவையாக உருவெடுத்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களில் 57% அதிகமானோர் பெண்கள் என்றும், மூத்த குடிமக்கள் 16.25% பேர் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு மேம்பட்ட சேவையை வழங்கி வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பயணம் செய்த விமான பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் உயிரிழந்துவிட்டதாக அந்நாட்டு அதிபர் திரு போலா டினுபு உறுதிப்படுத்தியுள்ளார். விமானத்தின் பாகங்கள் அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள இப்கோடா கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டின் பிரபல எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் லண்டனில் காலமானார். அவருக்கு வயது 86. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ள அவர் பிரபுக்கள் சபை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் எகிப்தின் யூசுப் மரியம் இணையை வென்றது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி இரவு 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகள் நாளை இரவு 7 வரை வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக வேகம் எடுக்கும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை 14 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.7 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 14 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் பகுதிகளில் கடற்பரப்பில் அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவனந்தபுரம் கடலோர பகுதிகளில் 14 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.8 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். எம்பி கலிங்கன் ஏற்றியது. இசை

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
3: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
2: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
3: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: குறை சொல்லலம்மா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
3: அக்கறையுடன்
2: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: T20 internationals, having led the T20 side since 2016 and taken charge of the ODI team in 2022. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே. வித்யாவதி.

0: முன்னாடியெல்லாம் அரிசியை கஞ்சி வடிச்சு சாப்பிட்டோம். அப்போ வந்து தொட்டு பார்ப்பாங்க வெந்திருக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம வடிக்கும் போது பதம் பார்ப்பாங்க வீட்டில். ஆனால் இப்போ இந்த சிறுதானியங்கள் நடுவில் கொஞ்ச நாள் காணாமல் போய் திருப்பியும் எமர்ஜ் ஆகி வந்துட்டுருக்கிற இந்த சிறுதானியங்கள் சமைக்கிற முறை என்ன மேடம்?
1: சிறுதானியங்கள் வந்து எல்லாரும் நினைக்கிறது சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு. அப்படி கஷ்டமே கிடையாது. எந்த ஒரு உணவுமே வந்து முதலே ஒரு சின்ன திட்டமிடுதல் நம்மளுக்கு எல்லா செயலுக்கும் தேவை. நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த திட்டமிடலுக்கு ஒதுக்குனீங்கன்னா உங்களுடைய அன்றாட நாள் வந்து நல்லபடியாக போகும். இது வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன். நான் பரபரப்பாக எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறோம். அந்த பரபரப்பான சூழ்நிலையில் யாரும் யாரும் வீட்டில் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தேவைகள் ஒரு இதெல்லாம் வரும்போது யாராவது ஒருத்தராது. முதல்ல அம்மா வந்து திட்டமிட ஆரம்பித்தாங்கன்னா அதை பார்த்து வீட்டில் எல்லாருமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது நான் எங்கள் வீட்டில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். என் பொண்ணு 2ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நான் அவளுக்கு எல்லாமே எடுத்து வைப்பேன். இத்தனைக்கு நான் வேலைக்கு போகிற அம்மா கிடையாது, வீட்டில் இருந்த அம்மா தான். ஆனாலுமே அவர் 7 வயசு, அவளை அன்றாட புத்தகங்கள், அந்த யூனிஃபார்மு, லஞ்ச் பேகு, அந்த டவல் எல்லாம் அவளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிறேன். முதல்ல ஆரம்பித்தது புக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு. அப்புறம் அதுலேருந்து அப்படியே அவனோட யூனிஃபார்ம் எடுத்து வைக்கணும். காலையில் எதையும் தேடக்கூடாது. அடுத்தது இந்த சாப்பாட்டு கூடையில் நைட்டே தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும், அந்த டவல் வச்சுக்கணும், ஸ்பூன் வேணும்னா வச்சுக்கணும். அவள் வைக்க ஆரம்பி, அவள் விட்டுட்டானா நான் எடுத்தெல்லாம் வைக்க மாட்டேன். சித்தான அம்மாவோ இல்லை கெட்ட அம்மாவோ எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம், ஆனால் அதை நான் வைக்க மாட்டேன். 2 நாள் அவள் கொஞ்சம் அழுதா, அப்புறம் 3வது நாள் அவளுக்கே அது வந்து ஸோ நம்ம அம்மா சிம் நம்ம எடுத்து வைக்கணும். அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு இருக்கு. எவ்வளோ லேட்டாக படுத்தா கூட அடுத்த நாளைக்கு வேணுங்கிறத எல்லாமே அவள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுப்பான். அது 12:30 ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, அவளோட வேலைகளுக்கெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வந்தாலும் சரி வீட்டுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டா அது அப்படியே பழக்கனால இன்னைக்கு வந்து அதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அவளுக்கு.
0: ஒரு அம்மா நேரமே இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா குடும்பத் தலைவிகளுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறதா சொன்னாலும் வீட்டில் இருக்கிற அத்தனை வேலைகளையும் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அப்போ அந்த பிளானிங் ஷெடியூலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா?
1: ஒரு 5 நிமிஷம் தான். முதல்ல அவளுக்குமே கொஞ்சம் இது வந்தது, வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் என்னை திட்ட தான் செஞ்சாங்க, என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அப்பா எங்களை அப்படி வளர்த்தாங்க. ஏன்னா பிள்ளைங்க நிறையா அப்படி இருக்கும்போது அவங்களால எல்லா பிள்ளைகளும் செய்ய முடியாது. அப்போ அவாவா வேலையை நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லி வளர்த்தும் போது அதையே அப்படியே நான் இவளுக்கு ஃபாலோ பண்ணேன். அது வந்து அவளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இன்னை வரைக்கும். அவளோட கரியருக்கும் சரி, அவள் வீட்டுக்கும் சரி, அவள் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் சரி, யாரோட உதவியும் இல்லாமல் அவளால் பண்ண முடியுது.
2: கல்யாண சமையல் சாதம்.

0: ஒரு பெண் குழந்தைக்கு தைரியம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க?
1: வாழ்க்கையில் வந்து பெண் குழந்தைங்களுக்கு தைரியம் மட்டும், அதாவது தைரியம்னா அசட்டு தைரியம் கிடையாது, நம்மளால் இதை தாண்டி வர முடியும், இதை சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியத்தை வந்து அவர் அம்மா தான் கொடுக்கணும். அம்மாவால் தான் அது முடியும். அது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்களா, உங்கள் பொண்ணு வந்து உலகமே சுற்றி வந்துடுவான்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது வந்து நான் சொல்கிற வார்த்தைகளை நிறைய பேரால் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய அம்மாமார்கள் பிள்ளைங்களை தனியாக வளர்க்குறாங்க, சூழ்நிலைகள் அப்படிலாம் இருக்குது. இதில் குறை குற்றம்லாம் சொல்கிறதுக்கெலாம் வேலையே கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் எல்லாருமே நம்மளை மாற்றுது. இந்த சாப்பாட்டு கூடையில் எடுத்து வைக்கிறது பெரிய வேலை கிடையாது, ஒரு சின்ன வேலை தான். ஒரு 7 வயசு குழந்தைக்கு நம்ம பேக்கில் நம்ம எடுத்து வைக்க முடியுதுன்னா அப்போ நாளைக்கு நம்மளால் இன்னொன்று முடியுன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு வரும். அந்த தைரியத்தை வந்து அம்மா தான் கொடுக்கணும். ஆனால் ஸ்ட்ரிக்டான அம்மாவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திட்டுறது அப்படிலாம் இல்லை, அதை புரிய வைக்கணும். உன்னால் இது செய்ய முடியும், ஒரு படிப்பில் கொஞ்சம் மார்க் கம்மியாயிட்டா சரி இந்த வாட்டி பரவாயில்ல, அடுத்த வாட்டி உனக்கு இது முடியும், இதை நீ பண்ணலான்னு புரிய வச்சிங்கன்னா அந்த பெண் குழந்தைய வந்து தைரியமான பொண்ணாக எல்லா பிரச்சனைகளையும் எது வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி வருவாங்க.
0: மேடம், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வந்து பள்ளி பருவத்திலேயே பழக்கி விட்டீங்க, அவங்களுடைய வேலையை அவங்களே செய்யறதுக்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சரியாகவும் செஞ்சுருக்கீங்க. ஸ்ட்ரிக்டான அம்மான்னு சொன்னீங்க, பட் எக்ஸாக்ட்லி ரொம்ப கரெக்டான அம்மாவாக இருந்திருக்கிறீங்க. நம்ம முடிவை, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய முடிவுகளை நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்.
1: கண்டிப்பாக இது வந்து எல்லா அம்மாக்களும் செய்யக்கூடியதான். ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஐயோ நம்ம குழந்தை சின்ன குழந்தை, எந்த அம்மாவுக்குமே வந்து தன்னோட குழந்தை வந்து எப்போவுமே சின்ன குழந்தையாக தான் தெரியும். ஆனால் அந்த குழந்தை வளர்றான், அவனுக்கு உண்டானதை அவன் செய்யணும், அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த பையனுக்கு தனி பொண்ணுக்கு தனின்னு இல்லாமல் ரெண்டு பேருக்குமே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டிய கடமையும் அம்மாவுக்கு தான் இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெல்லிக்கு ராஜானாலும் உனக்கு வந்து குழந்தை தானே, அது உள்ளது தான், ஆனால் அதையும் மீறி இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இன்றைக்கி நான் நிறைய என்னை சுற்றி பார்க்குறேன், ஐயோ அது என்ன செய்யும், அது என்ன செய்யும், அது எப்படின்ட்டுன்னு. அப்போ யோசிச்சு பார்த்தா அப்போ நம்ம தான் என் பொண்ணை கேப்போம், நீங்கள் நல்ல அம்மாவே இல்லையா அப்படின்னு நானே கேட்பேன். என்ன பாப்பா எல்லாரையும் பார்த்தேன், நான் நல்ல அம்மா இல்லையோ அப்படின்ட்டு. அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. நம்ம பழக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்க குழந்தைங்க வந்து பிரச்சனைகளை கண்டு ரொம்ப பயப்படுறாங்க, பிரச்சனைகளை வந்து சமாளிக்க தெரியல, அதை எப்படி எதிர்கொள்ளணும், அதை எப்படி தாண்டி வரணும்னு குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களே அப்படி தான் இருக்கிறாங்க.
0: சின்ன தோல்வியை பார்த்துட்டாலே உடனே பெரிய பெரிய முடிவுகளுக்கெல்லாம் போயிடுறாங்க.
1: எனக்கு சிலதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது, இப்படிலாம் கூட இந்த வயசு குழந்தை முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு என்ன சொல்றதுனே சில நேரம்லாம் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு யார் மேலே தப்பு சொல்றது, நம்மளுடைய சொசைட்டியை சொல்றதா, நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றதா, இல்லை பெற்றோர்களா, இல்லை அதை சுற்றி இருக்கிறதா, எதை குறை சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. ஆனால் அந்த முடிவெடுக்கிற தைரியம் அந்த குழந்தைக்கு எப்படி வந்ததுன்னு நினைக்கும் போது ரொம்பவே பகீர்னு தான் இருக்குது.
0: எஜுகேஷன் எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற தைரியமும் கான்ஃபிடென்ஸும் முக்கியம்.
1: கண்டிப்பாக படிப்பு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் படிப்பே வாழ்க்கை கிடையாது. 8 சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொன்னதே அதனால தான். அதை வந்து எல்லாரும் வேற மாதிரி நினைச்சுக்கிறாங்க, படிச்சுட்டா மட்டும் போதாது, படிச்சுட்டா கூட ஒரு பிரச்சனையோ ஒரு சின்ன ஒரு இதுவோ வந்தால் நம்ம அதை தாண்டி எப்படி வரணுன்றத முடிவு பண்ணணும். பிள்ளைங்க அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், அதுதான். அதை வந்து கொண்டு வர்றது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அந்த பெற்றோர்கள் வந்து அவங்க பயப்படக்கூடாது, முதல்ல அவங்க முடிவெடுக்க யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய சவால்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அந்த சவாலை எப்படி எதிர்கொள்கிறதுன்றதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. அது புரியாத

0: பிரச்சனைன்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லா குழந்தையும் புரிஞ்சுக்கும். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மக்கிட்டக்க என்ன இல்லை, நம்மளால் என்ன முடியுன்றதை அந்த குழந்தைக்கு புரிய வைங்க. அந்த கம்பாரிசனுன்னு சொல்லக்கூடிய ஒப்பீடு வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பெரியவங்க கிட்டக்க இருந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து முதல்ல கரெக்ட் பண்ண வேண்டியது பெரியவங்கன்னு தான் தோணுது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எங்களை மாதிரி பெரியவங்களாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னவங்களாம் இல்லாமல் நடுத்தர வயதில் இருக்கிறவங்க வந்து
1: முப்பது நாற்பதுகளில் இருக்கிறவங்க
0: கண்டிப்பாக ஒரு 25 இப்போ 45 வயசுல வரைக்கும் உள்ளவங்க வந்து நீங்கள் முதல்ல வந்து நம்மளுக்கு இது தேவையா, இது தேவையில்லையா, இது வேணுமா, இது என்ன பண்ணணும், இது என்னன்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்க வந்து உங்களை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. இப்போவுமே வந்து முன்னேறு போகிறத பார்த்து தான் பின்னேறு போகுதுன்னு சொல்லுவாங்க வயல், அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான், நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பார்த்து தான். அதெல்லாம் இல்லாமலே வந்து இன்றைக்கி வந்து வெளியில் போக ஆரம்பித்தோடனே அந்த குழந்தைங்கள் வந்து நிறைய வார்த்தைகளை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வொக்காபுலரின்னு சொல்லக்கூடிய அது வந்து நிறையவே விரிவாகுது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம தான் சொல்லணும் அவங்களுக்கு.
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க மேம்.

0: சிறுதானியங்களை எப்படி சமைக்கிறது? எல்லா சிறுதானியங்களுக்கும் சமைக்கிற முறை ஒரே மாதிரி தான் இருக்குமா? அதற்கான நேரம் வேறுபடுமா? எப்படி செய்யணும்?
1: பொதுவாக வந்து ரொம்ப நேர வித்தியாசம்லாம் கிடையாது. சிறுதானியங்கள் சமைக்க எல்லாரும் யோசிக்கிறது காரணம் என்னென்னா, அதுக்கு வந்து ஊற வைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஊற வச்சு சமைக்கும் போது அதனுடைய பலன்கள் நிறைய

0: அது வந்து உங்களோட உடம்புக்கு வந்து கெடுதல் பண்ணாது. ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும்போது பிரச்சனைகள் வருது, சிறுதானியம் சாப்பிட்டா எனக்கு வயிறுக்கு சேர மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு காரணமே வந்து இந்த ஊற வைக்காமல் சமைக்கிறது தான். சிறுதானியங்கள் நீங்கள் எப்போ சமைச்சாலும் கண்டிப்பாக அதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இன்றைக்கி எல்லாரும் பரப்புறான்னு ஓடுறோம், வேலைக்கு போகிறவங்களால என்ன பண்ண முடியும், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைங்க, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அதை சமைங்க. அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய டைம் கன்சம்ஷன் கிடையாது.
1: அது சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்,
0: ரொம்ப நேரம் ஆறதெல்லாம் கிடையாது. சாதாரண அரிசி சாதம் எப்படி சமைக்கிறோமோ அதே நேரம் தான், சொல்லப்போனால் அதை விட ரொம்ப சீக்கிரமே இதை சமைச்சிடலாம். கரெக்டாக அந்த 4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. அப்படி உங்களுக்கு இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் அப்படிலாம் சமைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு என்றைக்கு விடுமுறை இருக்குதோ அன்றைக்கி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த அரிசி வகைகளை நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க, நிழல் வாக்கில் போட்டு. நீங்கள் அதுக்கு கூட பெருசாக வணக்கிட வேண்டாம், ஒரு டைனிங் டேபிள் மேலே ஒரு துணியை விரித்து 4 மணி நேரம் ஊர்ன ஒரு தினையோ சாமையோ எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. ஃபேன் போட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நாளைக்கே வந்து ஒரு சாமையில் பொங்கல் வைக்கணும், ஆனால் நான் ஊற வைக்கலன்னா இந்த அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
1: அதை நான் வறுத்து வைக்கணும்னு அவசியம்,
0: அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. 2-3 நாள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லையா, அதை எடுத்து காய வச்சு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, டக்கு டக்குன்னு நீங்கள் வேணும் போது எடுத்து உடனே சமைச்சிடலாம்.
1: அதை நான் எவ்வளோ நாளைக்கு வச்சு பயன்படுத்துகிறேன்,
0: ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தாராளமாக 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வறுக்க டைம் இருந்தது வறுத்து வச்சிங்கன்னா வெளியவே கூட வச்சுக்கலாம். ஏன்னா குறிப்பாக வந்து சிறுதானியங்களுக்கு வந்து பூச்சி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும், வயலில் இருக்கும்போது அதுக்கு ரொம்ப பூச்சி ரெசிஸ்டண்ட்டாக வந்துடும். அது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வைக்கும்போது இந்த சூழல் இதில் வந்து அது கொஞ்சம் சீக்கிரமாக பூச்சி வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் வந்து அது ரொம்ப நாளாக வச்சுருக்க வேண்டாம்னு சொல்கிறது.
1: நிறைய பேர் சிறுதானியங்களை விரும்பாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் டேஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ். அரிசி சாதத்தை நிறைய பேர் பழகிட்டதுனால சிறுதானியங்களுடைய டேஸ்ட்டுக்கு நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ருசியாக நம்ம கொண்டு வரலாம்?
0: அது வந்து நம்ம ருசியாக பண்ணுறதுக்கு வந்து அது கூட சேர்க்க வேண்டிய பொருட்களை கொஞ்சம், இப்போ சாதாரணமாக ஒரு அரிசியில் கொஞ்சமாக சேர்த்தோன்னா இதில் கூட கொஞ்சம். இப்போ ஒரு பொங்கல் செய்யும் போது நம்ம அரிசியில் பொங்கல் செஞ்சோன்னா நெய்யுக்கு இல்லாமலே கூட நம்ம பொங்கல் செய்யலாம். சிறுதானியம் செய்யும்போது சும்மா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ அதனோட வாசனை கொஞ்சம் கூடும் போது அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அதில் சேர்க்கும் போது கொஞ்சம் மிளகு, சீரகம் அதெல்லாமே ஒரு தூக்கலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு வாட்டி சாப்பிட்டே பார்க்காம வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அது டேஸ்ட்டே இருக்காது. அது எந்த ஒரு உணவுமே ருசிச்சு பார்க்காம கண்டிப்பாக சொல்லாதீங்க. அது எந்த உணவாக இருக்கட்டும் ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள், ஒரு 2 வாட்டி பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு உணவுமே வந்து ருசி பார்க்காம இது நல்லா இருக்காது நீங்களாக ஒரு முடிவு எடுக்காதீங்க. பெற்றோர்கள் ஒரு முடிவு நம்ம வீட்டில் சொன்னோன்னா நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணோம். மற்ற நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ ஒரு சமையலில் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா 100% ஃபாலோ பண்ணுவாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே. இல்லை இல்லை வேண்டாம் அது நல்லா இருக்காதுன்றவாங்க. இது எப்படி இருக்குமோன்னு கூட நீங்கள் சொல்லாதீங்க. செஞ்சுட்டு ஒரு புதுசாக ஒரு உணவு எந்த உணவாக இருக்கட்டும் புதுசாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆமாம் அப்படின்னு மட்டும் பொதுவாக சொல்லுங்கள். அவங்க சாப்பிடும் போதே உங்களுக்கு அந்த முக குறிப்பிலருந்தே அது எப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவாங்க. இல்லை எனக்கு சிறுதானியம் வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல மேடம் அப்படின்னு சொன்னாங்களா. பொதுவாக சிறுதானியத்தை எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ் அதாவது இட்லி தோசை சப்பாத்தி புட்டு இடியாப்பம் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். கலர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கலரை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கிட்டீங்களா சின்னதுலையே அவங்களுக்கு வந்து பார்க்கும்போதே. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா என் பேரனுக்கோ பேத்திக்கோ இடியாப்பம்னா ஒன்று ரெட் கலரில் இருக்கும், இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும், இல்லைன்னா பிளாக் கலரில் இருக்கும். அவங்க வெள்ளை இடியாப்பத்தை வந்து ரொம்ப அபூர்வமாக தான் பார்ப்பாங்க. நான் வெள்ளையாக ஒரு நாள் வச்சேன்னா உடனே கேட்பாங்க இன்றைக்கே நம்ம வீட்டில் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு. அதுவுமே ஒரு பாரம்பரிய அரிசி பேரை சொல்லுவேன் இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு புரியாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து 5 வயசு வரைக்கும் அதுகளை வந்து நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுங்க, அதுங்க ரிப்பீட் பண்ணணும் வைக்கணும்லாம் யோசிக்காதீங்க. அறிவியல் சொல்லுது அது வந்து, ஆனால் உண்மை நம்ம பழக்கிறதுல தான் இருக்கேன். நூடுல்ஸை யாரும் நம்ம பழக்கணும் குழந்தைக்கு, அதுவாக நம்மக்கிட்ட வந்து சொல்லிச்சு, நம்ம தானே அதுக்கு பழக்கி கொடுத்தோம், நம்ம வாங்கி கொடுத்தோம், அதுங்க சாப்பிட்டாங்க. இதை நீ சாப்பிட்டு பாரு நம்ம தான் அவங்கக்கிட்ட சொன்னோம், அப்போ நம்ம தான் இதையும் சொல்லணும், இது நீ சாப்பிட்டு பாரு இது நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து பொதுவாக இன்னொரு ஒரு நல்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகள்லேயுமே வந்து இந்த ஜங்க் ஃபுட்டுங்கிற நொறுக்கு தீனியை கொண்டு வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல பழக்கம். அதே மாதிரி நீங்கள் கொடுத்து விடுற சாப்பாடில் வந்து காய்கறி கண்டிப்பாக வைங்க, பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நாங்கள் பார்க்குறோன்னு எல்லாருமே சொல்கிறாங்க.

ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்க சாப்பிட்றாங்கல்ல. அப்போ அதே மாதிரி இதையும் பழக்கங்க, இந்த சிறுதானியத்தை பழக்கங்க, பாரம்பரிய அரிசியை பழக்கங்க. நான் சொன்ன மாதிரி சிறுதானியத்தை டிஃபன் வெரைட்டி பண்ணுங்க, அது வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் சிறந்தது.

0: ஒரு குழந்தை பிறந்த குழந்தை 6 மாதத்தில் 8 மாதத்தில் வரும்போது நம்ம ஒரு ஃபுட்டை ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணுவோம், முதல் நாள் கொஞ்சமாக கொடுப்போம், அது அதுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து அதோடய அளவை நம்ம கூட்டுவோம். அதே தான் சிறுதானியத்துக்கும். இப்போ நீங்கள் இப்போ தான் முதல் முதல்ல சிறுதானியம் சாப்பிட போகிறீங்கன்னா முதல்ல வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ மட்டும் எடுங்க. எடுத்த உடனே 3 நேரமும் சாப்பிட்ணும், எனக்கு நாளைக்கே என்னோடய வெயிட்டை குறைக்கணும், நாளைக்கே என்னோடய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த உணவு உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கா, ஏன்னா இது வரைக்கும் நம்ம பயிர் வந்து ஒரு உணவை சாப்பிட்டு பழகியிருக்கு, திடீர்னு நம்ம மாற்றும் போது அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும்போது முதல் முதல்ல சிறுதானியம் சாப்பிட்றவங்க என்னோடய அட்வைஸ் வந்து மத்தியானத்தில் எடுங்க. ஒரு சாதமாவோ இல்லை ஒரு பொங்கலாவோ எப்படி நீங்கள் சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு மத்தியானமோ காலையிலேயே எடுங்க.
1: எதனால் அப்படி சொல்கிறீங்க?
0: அப்போ வந்து இந்த இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா நாள் பூரா நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்வீங்க. அப்போ அந்த வேலை செய்யும்போது அந்த கேலரிஸ் குறையும், எனர்ஜி கன்சம்ஷன் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உடம்புக்கு ஒத்துக்கும். இல்லை நீங்கள் நைட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டைஜஷன் ஆகாது. சாப்பிட்டோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேலையும் இருக்காது, படுத்துருவோம். அப்போ அது வந்து அது செரிக்காது, டைஜஷன் ப்ராப்பராக ஆகாது. சிறுதானியத்தில் வந்து ஃபைபருன்னு சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் நிறைய. ஸோ அப்போ அந்த நார் சத்துக்கள் வந்து எப்போவுமே டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாமே கீரையை வந்து நைட்டு சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா கீரை நார் சத்து நிறைஞ்சது, அதனால தான் அதை மத்தியானத்தோடு நிறுத்திக்கணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் சிறுதானியத்துங்களில் வந்து நிறைய நார் சத்துக்கள், அந்த நார் சத்து தான் உங்களோட நோயை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ நீங்கள் போனீங்கனாலே டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் மருந்து எழுதுறது மாதிரி இப்போ சொல்லிடுறாங்க, ஃபைபர் ரிச் ஃபுட்டு நிறைய இடங்கள். அந்த ஃபைபர் ரிச் என்னன்னா எல்லாரும் யோசிக்கிறோம், இந்த சிறுதானியங்கள், கீரைகள், வாழைத்தண்டு மாதிரி நார் சத்து நிறைந்த காய்கறிகள், அதெல்லாம் தான் ஃபைபர் ரிச் ஃபுட். ஸோ இப்போ அது வந்து டைஜஷனுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் நீங்கள் வந்து காலையிலேயோ மத்தியானமோ எடுங்கன்னு சொல்கிறது.
1: முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ உட்காந்துட்டே செய்கிற டஸ்ட் ஜாப் வேலை நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது குடல் இயக்கம் அந்த மொபிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிட்டதால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர சான்சஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்போ வந்து ஃபைபர் ரிச் ஃபுட் நீங்கள் சொன்ன மாதிரி சரியான நேரத்துலையும் எடுத்துக்கணும்,
0: அது தவிர இந்த சிறுதானியங்கள் சமைக்கிறது நீங்கள் கேட்டீங்க. இன்னொரு விஷயம் வந்து சிறுதானியங்களை நான் ஊற வைக்கணும்னு சொன்னேன், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அது வந்து நார்மலாக நீங்கள் அன்றாட சமையலுக்கு, இல்லை எனக்கு வந்து இப்போ ஒரு ஒபிசிட்டி இருக்குது, உடல் பருமன் இருக்குது, என்னோடய நீரிழிவை கட்டுக்குள்ளே வைக்கணும்னா அந்த சிறுதானியத்தை சாப்பிட்றதுக்கு இன்னொரு முறை இருக்குது. புளிக்க வைக்கிறது ஃபெர்மெண்டேஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளோட இட்லி தோசை மாவு புளிக்க வைக்கிறோம் இல்லையா, புளிக்க வச்சா தான் அதனோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு அதில் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த சிறுதானியங்களை நீங்கள் புளிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து டபுள் மடங்கு ஆகும். நீங்கள் சாதாரணமாக சமைச்சு சாப்பிட்றத விட அந்த சிறுதானியத்தை வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் புளிக்க வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அதில் வந்து நிறைய அந்த குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள், கட் பாக்டீரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, கட்டுக்கு நல்லதுன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் சொல். நம்மளுடைய குடலுக்கு ஆரோக்கியமான பாக்டீரியாஸ் அதில் நிறைய வரும்.
1: அதாவது பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்ற அந்த கேழ்வரகு கூழ்
0: சூழ் மாதிரி, அதே மாதிரி தான் அந்த கூழ் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 நாள் தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது காலையில் கண்டிப்பாக உங்களுடைய நீரிழிவு வந்து கட்டுக்குள் வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அந்த பாயிண்ட்டு, அதாவது அந்த 3 மாதத்து ஆவரேஜ் இப்போ சொல்லுவோம், அதுதான் நிறைய பார்க்குறது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, 9 இருந்தது மேடம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 8 வந்துருச்சு, போன வாரம் ஒருத்தவங்க சொன்னாங்க 6.2 வந்துருச்சு மேடம். 6.2 வந்து ரொம்ப நார்மலான ஒரு இது ரீடிங் இன்னைக்கு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்க எடுத்த முறை. நீங்கள் புளிக்க வச்சு சொல்கிறீங்க மேடம் டெய்லி கூழா சாப்பிட்றதா, வேண்டாம். ரொம்ப ஈஸி நம்மளோட இட்லி தோசை, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புளிச்சிரும். அப்போ நான் வந்து என்னோட கணவருக்கு நீரிழிவு நோய் இருந்ததுனால தான் நான் இதை நோக்கி பயணப்பட்டேன்னு முதலே அவங்கக்கிட்டக்க சொன்னேன். அப்போ ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இதை பற்றி நிறைய என்னால் தேடி தேடி படிக்கும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்கல. ஆனால் என்ன அறியாமலே வந்து நான் வந்து இதை சாப்பிட வைக்கணும், நீங்கள் சொன்னீங்கல்ல வீட்டில் எப்படி சாப்பிட வைக்கிறது டேஸ்ட்டு பார்த்தேன். ஒரு நாள் சாதமாக வச்சேன், அது ரொம்ப பிடிக்கலை எனக்குமே, அதை பக்குவமாக கரெக்டாக இப்போ சமைக்க தெரியும், இது எதுக்கு வம்பு பேசாமல் நம்ம இட்லி தோசை ட்ரை பண்ணுவோன்னு பண்ணினேன். அது பண்ணல ஆரம்பித்து இவங்க சாப்பிட ஆரம்பித்தோடனேவே அந்த மார்னிங் ஃபாஸ்டிங் சுகர் எங்களுக்கு ரொம்ப ஹையாக இருந்தது. எவ்வளோதான் நாங்கள் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் வாக்கிங் எல்லாம் பண்ணால் கூட அந்த ஃபாஸ்டிங் சுகர் குறையலை. இந்த உணவை சிறுதானியத்தை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி இந்த இட்லி தோசையாக எடுக்க ஆரம்பித்தோடனே அது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிது. எங்களோட டாக்டரே கேட்டார், என்ன பண்ணினீங்க, போன வாட்டி வந்தபோது இவ்வளோ இருந்தது, இந்த வாட்டி இவ்வளோ நார்மலுக்கு வந்திருக்கேன் என்ன? இப்போ உடனே எங்கள் கணவன் இல்லை இவங்க டயட்டை மாற்றினாங்க வீட்டில். உடனே அவர் கேட்டார், என்ன டயட்மா மாற்றுறீங்க? அப்போ சொன்ன மில்லட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதில் என்ன சமைச்சு கொடுக்குறீங்கன்னு இதுதான் செய்கிறேன் அப்படின்னு. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நல்லா

0: சிறுதானியங்கள் சாப்பிடும்போது சில பேருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க சின்ன குழந்தையிலேருந்து சாப்பிட பழகியிருக்க மாட்டாங்க. புதுசாக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒவ்வாமை பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு எப்படி எந்த வகையில் சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம் மேடம்?
1: இப்போ பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க, எந்த ஒரு உணவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ

0: தெரிஞ்சது எனக்கு.
1: இப்போ நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி கட் பாக்டீரியா, ப்ரோபயோட்டிக்ஸ், அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்க்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் இயற்கை முறையில் நம்ம அழகாக வீட்லேயே செஞ்சு புளிக்க வச்சு சாப்பிட்டோம்னாலே நம்முடைய கட்டுடைய ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.
2: நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கூழ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அப்படி சாப்பிட்லாம். இல்லை இந்த இட்லி தோசை கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து ஒரு நல்ல காரசாரமாக ஒரு சட்னியோ ஒரு சாம்பாரோ வைக்கும்போது இந்த மில்லட்டோட ருசியோ இல்லை அதோட கலரோ வந்து தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே சாப்பிட்றாங்க, அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க மேடம், வீட்டில் இந்த மாதிரி இட்லி மாவுக்கு பயன்படுத்தலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அரிசி உளுந்தோடு சேர்த்து இது பண்ணணுமா, இல்லை இதை தனியாகவே பண்ணிக்கலாமா?
2: தோசையாக நீங்கள் பண்ணும்போது வெறும் சிறுதானியமும் உளுந்து வெந்தயம் மட்டும் போட்டு அரைச்சி நீங்கள் பண்ணுங்க. நார்மல் எப்படி தோசை மாவு ரெடி பண்ணுறோமோ அதே தான். இப்போ ஒரு இட்லியாக பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு பங்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. அது ஏன் அந்த இட்லி அரிசி சேர்க்குறோம்னா, இப்போ இந்த சிறுதானியத்தை நான் சொன்ன மாதிரி ஃபைபர் நிறைய, அப்போ இட்லி வந்து என்ன ஆகும்னா ஹார்ட் ஆகாது, மேலே வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும். சூடாக சாப்பிடும்போது தெரியாது, கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும்போது இது ஆறி போனும்போது அவங்களால சாப்பிட்றதுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு பங்கு இட்லி அரிசி சேர்க்கறதுனால ஒன்றும் குறைஞ்சி போக போகிறதுல இந்த சிறுதானியத்தோட பலன் எதுவும் குறையாது உங்களுக்கு. ஸோ அப்படி நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணினீங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக அழகாக பஞ்சு மாதிரியே இட்லி வரும். கலரை தவிர வர எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இதிலலாம் தெரியவே தெரியாது.
1: ஆக்சுவலாக எங்கள் அம்மா இதை ட்ரை பண்ணாங்க, எங்கள் வீட்டில் ராகி கொஞ்சம் எடுத்து இட்லி மாவோட கலந்துட்டாங்க. பார்க்க கலர் வந்து ஒரு லைட் பிங்கிஷ் ஷேட்ல இருந்தது. சாப்பிடும்போது ஜீரணமும் நல்லா ஆச்சு, ஒத்துக்கவும் செஞ்சது உடம்புக்கு. ஸோ அம்மாவோட இன்வென்ஷன் நான் யோசிச்சேன், எனக்கு என்ன போடுன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்றதுதாங்க.
2: நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் அப்போ எப்படி பழக்கிறதுன்னு கேட்குறீங்க. இந்த நார்மல் இட்லி மாவுலேயே இந்த மாவுகளை சேர்த்து பாருங்கள், அப்போ அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இந்த சிறுதானிய மாவு, இந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தோசை வரும். பிள்ளைங்க கேட்பாங்களா, ஹோட்டலில் மட்டும் எப்படிமா அப்படி வருது, வீட்டில் வர இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வரும். நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். நம்ம நார்மலாக அரைக்கிற இட்லி மாவில் கூட ஒரு நாள் நல்லா வரும், ஒரு நாள் வராது. ஆனால் இந்த சிறுதானிய பாரம்பரிய அரிசி மாவில் வந்து பார்த்திங்கன்னா தோசை அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வரும்.
1: இப்போது நம்ம வீட்டு குடும்பங்களில் வந்து அவசர கட்டத்தில் எல்லாம் ஓடிட்டுருக்கோம், எல்லாருக்கும் வேலைகள் நிறைய இருக்குது, அதனால ப்ரீமிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் ட்ரெண்டாக பேசிகிட்ருக்காங்க.
2: தயாரிக்கும்
1: போது அந்த இட்லி ப்ரீமிக்ஸ்லயோ தோசை ப்ரீமிக்ஸ்லயோ இந்த மாதிரி சிறுதானியங்களும் சேர்த்து பயன்படுத்தலாம்.
2: இதுலயே எல்லாமே இருக்குது. அரிசியில நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே இதுல எல்லாம் செய்யலாம். அரிசி வச்சு நம்ம வந்து ஒரு இட்லி தோசை பொங்கல் அரிசி உப்புமா அப்புறம் வந்து ஊத்தப்பம் பண்ணுவோம், குழிப்பணியாரம் பண்ணுவோம். அதுக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி ரவை உடச்சி அதில் கஞ்சி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ரம்ஜான் டயத்தில் நோம்பு கஞ்சின்னு ஒன்று நிறைய பேர் சாப்பிட்ருப்பேன், அதெல்லாம் கூட இந்த அரிசி வகைகளாக பண்ணலாம். அந்த ஃப்ளேவரில் இதில் கொண்டு வரலாம். அவங்க போட்டிருக்க அந்த அரிசியை ஒன்று தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். மற்றபடி உங்களோட ரெசிபி சமைக்கிற விதம் வந்து இதே தான்.
3: இதுவரை சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. சிறுதானியத்தின் முக்கியத்துவம் குறித்த இந்த நேர்காணலின் அடுத்த பகுதியை வரும் திங்களன்று எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
5: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
7: ஒரு சில்வர் தட்டில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2-3 தேனை சென்டராக ஊற்றிட்டு அந்த சில்வர் பாத்திரத்தை லேசாக ஆட்டினீங்கன்னா தேன் கூடில் இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப்பு வந்து இந்த ஒரிஜினல் தேனில் வந்து அப்படியே உருவாகும். இது டூப்ளிகேட் தேனில் இந்த சக்கரை தண்ணி கொடுக்குறதுலலாம் உருவாகாது. நேச்சுரலாக இயற்கையாக வர தேனில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.

0: நடப்பு குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி சி மோகன்தாஸ் அவர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் ஒரு மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% வாக்குகளும் தாராபுரத்தில் 56.09% பதிவாயின. நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் புதிய கட்டமைப்பின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் தற்போது நடைபெற்று வருகிறது. பகல் ஒரு மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% வாக்குகளும் தாராபுரத்தில் 56.09% பதிவாகியுள்ளன. முன்னதாக இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். மதுராந்தகத்தில் பதற்றமான மேல்வளம் பேட்டை வாக்குச்சாவடியை இன்று பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு வீரப்பன் 285 வாக்குச்சாவடிகளும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதாக கூறினார். வாக்குப்பதிவு எவ்வித புகார்களும் இன்றி அமைதியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில வந்து இன்னைக்கு போலிங் அமைதியா ஆரம்பிச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 285 வாக்குச்சாவடிகளையும் வெப் ஸ்ட்ரீமிங் இருக்கு. நேரடியா நம்ம சிஓ ஆபீஸ்லயும் கமிஷன்லயும் பார்க்கலாம். வாக்காளருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே சாமியானா போட்டிருக்கோம். தண்ணி வசதி ஏற்படுத்திருக்காங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். கள்ளபிரான்புரம் மட்டும் ஒரு பூத் மட்டும் நம்ம ஆல் உமன் போலிங் ஸ்டேஷன் சொல்லி நம்ம
0: மதுராந்தகத்தில் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 27 பேர் களத்தில் உள்ளனர். தாராபுரத்தில் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 22 பேர் களத்தில் உள்ள நிலையில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண் பார்வையாளர்களும் தேர்தல் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொளிஞ்சாவடி நகராட்சி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறும் வாக்குப்பதிவை மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் மணீஷ் நாரணவாரே இன்று நேரில் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மணீஷ் நாரணவரே அவர்கள் தாராபுரம் கொளிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெறுவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள்.
3: வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாக்கப்படும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: இந்த தேர்தலுடன் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் நண்பகல் ஒரு மணி நிலவரப்படி 56.27% வாக்குகளும் மேற்கு வங்கம் மாநிலம் ரெஜிநகரில் 56.43% வாக்குகளும் நந்திகிராமில் 60.32% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அசாம் மாநிலம் நஹோன் மக்களவை தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் பகல் ஒரு மணி நிலவரப்படி 56.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் வெள்ளிக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றைய தினமே அறிவிக்கப்படும். நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், ஒவ்வொரு மொழியும் இன்றியமையாதது என்றும் தேசத்தின் கலாச்சாரத்திற்கு அவை அளப்பரிய பங்காற்றி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அறிவியல், இலக்கியம், தத்துவம் போன்ற பிரிவுகளில் சமஸ்கிருதம் சிறப்பிடம் பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமஸ்கிருத மொழியை மேம்படுத்துவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு செயல் திட்டங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். நாட்டின் கடல்சார் ஆற்றலை மேம்படுத்தி பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த வலிமையான கடல்சார் சூழலின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தி

0: வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் போர்க்கப்பல்களுக்கு எரிபொருள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் ஆதரவு கப்பல்களை இன்று அறிமுகம் செய்து பேசிய அமைச்சர், இதன் மூலம் நாட்டின் கடல்சார் கட்டமைப்பு திறன் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். சூர்யா எனப்படும் கடல்சார் ஆதரவு கப்பல் ஒன்று இந்திய கடற்படையின் திறனையும் செயல்பாட்டையும் மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உரிய நேரத்தில் விநியோகம், உற்பத்தி திறன், உள்நாட்டு வடிவமைப்பு, விநியோக சங்கிகளை வலுப்படுத்துவது, திறன்மிகு மனித சக்தி, திறன் விரிவாக்கம், போட்டி திறன் ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். புதிய கடல்வழி பாதை மற்றும் பிரம்மாண்ட நவீன இடைத்தூக்கி கிரெயின் பெரிய அளவிலான கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள வழிகோலுவதாக அவர் குறிப்பிட்டார். நம் தேசத்தின் கப்பல் கட்டுமான பணிகளிலும் பாதுகாப்பு தேவைகளிலும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டமைப்பு நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதமாக நம் தேசத்தை உருவாக்கும் வகையில் சுயசார்பு நடவடிக்கைகளும் வளமிகு பொருளாதார முன்னெடுப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகம் கட்டமைப்பு தளம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வளர்ச்சியடைந்த பாரத பாதைக்கு எடுத்துக்காட்டாக கேரள மாநிலத்தின் விழிங்கம் சர்வதேச துறைமுகம் நாட்டின் முக்கிய கடல்சார் நுழைவாயிலாக உருவெடுத்துள்ளது. 20 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த துறைமுகம் உலகளாவிய மிகப்பெரிய சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறனை பெற்றுள்ளது. 2025 ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த துறைமுகத்தை திறந்து வைத்த நிலையில் ஓராண்டிற்குள் 10 லட்சம் TEU அலகுகள் கையாளப்பட்டு உலகளாவிய கப்பல் பரிவர்த்தனை மையமாக இது மேம்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இத்துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செயல்பாடுகள் தொடங்கப்பட்ட நிலையில் உலகின் மிக சிறந்த இணைப்பு மற்றும் நேரடி மையமாக உருவெடுத்து வர்த்தகம், வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இன்றியமையா பங்காற்றி வருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கி மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய பட்டியலில் முன்பிருந்த 266 பணிகள் 41% விரிவுபடுத்தப்பட்டு நீர் பாதுகாப்பு, ஊரக கட்டமைப்பு, வாழ்வாதாரம் சார்ந்த பணிகள், காலநிலை சிறப்பு பணிகள், பேரிடர் தயார் நிலையின் கீழ் புதிய பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கிராம சபைகளின் அங்கீகாரம் பெற்று கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த புதிய பட்டியல் வகுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரத பயணத்தில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், உள்ளடக்கிய வளர்ச்சி, காலநிலை சவால்களை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றை கையாளும் வகையில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விரைவாக நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக துறை அதிகாரிகள் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு ரொக்க விலையில் உரங்கள், விதைகள் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. பயிர் சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை விவசாயிகள் சாகுபடி பரப்பு நில ஆவணங்களின் அடிப்படையில் ரொக்கம் கொடுத்து நேரடியாக பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக இல்லாத விவசாயிகள் உறுப்பினராக இணைந்து ரொக்கம் கொடுத்து நேரடியாக உரங்களை பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் தசரா பண்டிகை வரும் 11ஆம் தேதி தொடங்குகிறது. விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறுகிறார்.
2: இந்த ஆண்டு வந்து இந்த தசரா திருவிழாவை முன்னிட்டு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பக்தர்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும், பக்தர்கள் வசதிக்காக எந்த ஏற்பாடுகள் பண்ணணும், அனைத்து துறை அதிகாரிகளோடு இன்றைக்கு நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விழாவை வந்து அனைவரும் பாதுகாப்பான முறையில் வந்து நடத்துவதற்கும் இறைவனை தரிசித்து செல்வதற்கும் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அதை பற்றி தான் இன்னைக்கு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது. கோவில் சுற்றி இருக்கக்கூடிய இடம், பக்தர்கள் வரக்கூடிய இடம், அந்த இடங்கள்லாம் நம்ம பார்வையிட்டு இருக்கோம்.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் காலநிலை நீதிக்கான விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி சமீனா இன்று துவக்கி வைத்தார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்றிரவு 7 மணிக்கு

0: நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் 2வது போட்டி வரும் வெள்ளிக்கிழமை ராஞ்சியில் நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% தாராபுரத்தில் 56.09% வாக்குகளும் பதிவாயின. நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் புதிய கட்டமைப்பின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56, ஆகாஷ்வாணி சென்னை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் மெல்லிசை.

மெல்லிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்களே, இனி கேட்கலாம் 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசி

சந்திக்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடல வருது படையப்பா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஹரிணி குரல்ல. இனிமையான பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

கேட்டு முடித்த பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து. சித்ரா கே மேனன் ஜி வி பிரகாஷ் குரல்ல பாடல் ஒழித்து முடித்த நேரம் 2:29. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 kHz மதுரை திண்டல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா குரல்ல பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்த குரலில் மீண்டும் பாடல் ஒலிக்கிறது. வீரா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை நிறைவடைகிறது. நேயர்களே, மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சம்ஸ்கிருத சுபாஷிதங்களின் வாழ்வியல் பாடங்கள். உரை வழங்குபவர் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். குருபிரசாத் அவர்கள்.
1: வணக்கம். இன்று நாம் சிந்திக்கப் போகும் தலைப்பு சம்ஸ்கிருதத்தில் சுபாஷிதங்களின் வாழ்வியல் பாடங்கள். சம்ஸ்கிருதத்தில் சுபாஷிதம் என்ற சொல்லுக்கு நன்றாக சொல்லப்பட்டது, அழகாகவும் பொருளுடனும் சொல்லப்பட்டது என்று பொருள். சூக்தி, சதுக்தி, நீதி போன்ற சொற்களும் சுபாஷிதம் என்ற சொல்லுக்கு நெருங்கிய பொருளில் பயன்படுத்தப்படுகின்றன. சுபாஷிதங்கள் வெறும் அழகான வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல. அவை மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களிலிருந்து உருவானவை. அறம், ஒழுக்கம், நட்பு, கல்வி, உண்மை, பொறுமை, முயற்சி, தன்னடக்கம், இப்படி வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை மிக குறைந்த சொற்களில் ஆழமாக எடுத்துச் சொல்வதுதான் சுபாஷிதங்களின் சிறப்பு. அதனால்தான் பல நூற்றாண்டுகளை கடந்தும் அவை இன்றும் நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கின்றன. ஒரு அழகான சுபாஷிதம் சொல்கிறது, பிருத்திவ்யாம் த்ரீணி ரத்னானி ஜலமன்னம் சுபாஷிதம். இந்த உலகில் மூன்று சிறந்த ரத்தினங்கள் இருக்கின்றன: நீர், உணவு, சுபாஷிதம். நீர் நம் உடலுக்கு வாழ்க்கையை தருகிறது, உணவு நம் உடலுக்கு வலிமையை தருகிறது, ஆனால் நல்ல சொற்கள் நம் வாழ்க்கைக்கு ஒரு திசையை தருகின்றன. அதனால்தான் சுபாஷிதங்களை வாழ்க்கையின் வழிகாட்டிகள் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும். என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழப்பம் ஏற்படும். சில நேரங்களில் கோபம் நம்மை ஆட்கொள்ளும். சில நேரங்களில் அவசரம் அவசரமாக முடிவு செய்து பின்னர் வருத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு நல்ல சொல் நம்மை நிறுத்தி யோசிக்க வைக்கிறது. மகாகவி பாரவியின் கிராதார்ஜுனியம் என்ற காவியத்தில் வரும் ஒரு புகழ்பெற்ற சுபாஷிதத்தை பார்ப்போம். சஹசா விததீதனக்ரியாம் அவிவேக பரமாபதாம் பதம். அதாவது, எந்த செயலையும் அவசரமாக செய்யக்கூடாது. விவேகம் இல்லாமல் செய்யப்படும் செயல் பெரும் ஆபத்துக்கு வழிவகுக்கும். இந்த அறிவுரை இன்றைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு பொருத்தமானது! இன்று நம்மிடம் தகவல்கள் மிக வேகமாக வருகின்றன. ஒரு செய்தியை பார்த்தவுடன் உடனே பதில் சொல்கிறோம். ஒரு கருத்தை கேட்டவுடன் உடனே முடிவு செய்கிறோம். கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிவிடுகிறோம். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை திரும்பி பெற முடியுமா? அதனால்தான் சுபாஷிதம் நம்மிடம் சொல்கிறது, சற்று நில், சிந்தி, பிறகு செயல்படு. இது ஒரு பழைய கால அறிவுரை மட்டுமல்ல, இன்றைய அவசரமான வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான அறிவுரை. சுபாஷிதங்கள் நமக்கு சொல்லும் இன்னொரு முக்கியமான வாழ்க்கை பாடம், நல்ல நட்பு. பஞ்சதந்திரத்தில் வரும் இரண்டு கிளிகளின் கதை இதற்கு மிக அழகான உதாரணம். ஒரே தாயிடம் பிறந்த இரண்டு கிளிகள். ஒரு கிளி வேட்டைக்காரனிடம் சிக்கியது. மற்றொரு கிளி ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றது. காலம் சென்றது. ஒரு நாள் ஒரு பயணி முதலில் வேட்டைக்காரனின் வீட்டருகே வந்தான். அங்கிருந்த கிளி அவனை பார்த்து, யார் நீ, இங்கிருந்து போ என்று கடுமையாக பேசியது. பயணி ஆச்சரியப்பட்டான். சிறிது தூரம் சென்ற பின் அவன் ஒரு ஆசிரமத்தை அடைந்தான். அங்கிருந்த மற்றொரு கிளி, வருக வருக, உங்களை வரவேற்கிறோம், இங்கே நல்ல பழங்கள் இருக்கின்றன, விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அன்புடன் பேசியது. பயணிக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம். இரண்டு கிளிகளும் ஒன்று போலத்தானே இருக்கின்றன, ஆனால் பேச்சு மட்டும் இவ்வளவு மாறுபடுகிறதே. அப்போது ஆசிரமத்தில் இருந்த கிளி சொன்னது, அந்த கிளி என் சகோதரன்தான், ஆனால் அவன் வேட்டைக்காரனிடம் வளர்ந்தான், நான் முனிவர்களின் நடுவில் வளர்ந்தேன், அவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டுத்தான் நாங்களும் பேச்சை கற்றுக்கொண்டோம். இந்த கதையின் பாடம் மிகவும் எளிமையானது. நாம் பழகும் மனிதர்களும் நாம் கேட்கும்

வார்த்தைகளும் நம்முடைய குணத்தை உருவாக்குகின்றன. நாம் எதை கேட்கிறோம்? இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் பொருந்தும். நாம் தினமும் என்ன கேட்கிறோம், எதை படிக்கிறோம், யாருடைய கருத்துக்களை தொடர்ந்து கேட்கிறோம், யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறோம், இவை அனைத்தும் நம்முடைய சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால்தான் சம்ஸ்கிருத இலக்கியம் சத்சங்கம், நல்லவர்களின் தொடர்பு என்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. நல்ல எண்ணங்களை தொடர்ந்து கேட்போம், நல்ல நூல்களை படிப்போம், நல்ல மனிதர்களுடன் பழகுவோம். அதன் தாக்கம் நம்முடைய சொற்களிலும் செயல்களிலும் நிச்சயம் வெளிப்படும். கல்வியும் பணிவும். இன்றைய உலகில் கல்வி என்றால் பெரும்பாலும் பட்டங்கள், மதிப்பெண்கள், வேலைவாய்ப்பு என்று நினைக்கிறோம். ஆனால் சுபாஷிதங்கள் கல்விக்கு இன்னும் ஆழமான ஒரு பொருளை கொடுக்கின்றன. மிக பிரபலமான ஒரு சுபாஷிதம், வித்யா ததாதி வினயம், வினயாத் யாதி பாத்திரதாம், பாத்திரத்வாத் தனமாப்னோதி, தனாத் தர்மம் ததசுகம். இதன் பொருள், கல்வி பணிவை தருகிறது, பணிவினால் தகுதி வருகிறது, தகுதியினால் செல்வம் கிடைக்கிறது, செல்வத்தினால் தர்மச் செயல்களை செய்ய முடிகிறது, அதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. உண்மையான கல்வியின் முதல் அடையாளம் பணிவு. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது கல்வியின் அடையாளம் அல்ல. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று உணர்வதுதான் கல்வியின் அடையாளம். நாம் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளவு அறிவை பெற்றிருந்தாலும், பணிவு இல்லை என்றால் அந்த அறிவு முழுமை பெறாது. சம்ஸ்கிருத இலக்கியத்தில் உண்மைக்கு மிக உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இராமாயணத்தில் ஸ்ரீராமர் கூறும் ஒரு அழகான வாக்கியம், சத்தியமேவ ஈஸ்வரோ லோகே சத்தியே தர்மஹா சமாஸ்ரிதா. அதாவது, இந்த உலகில் உண்மையையே உயர்ந்தது, தர்மம் உண்மையை அடிப்படையாக கொண்டது. உண்மை என்பது வெறும் பொய் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனை, சொல், செயல் இவை மூன்றிலும் நேர்மை இருப்பது. அதனால்தான் மற்றொரு உபனிஷத் வாக்கியம் கூறுகிறது, சத்தியம் வத தர்மம் சர, உண்மையை பேசு தர்மத்தை பின்பற்று. இவை இரண்டே இரண்டு வாக்கியங்கள், ஆனால் ஒரு மனிதனின் முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக அமையக்கூடியவை. துன்பத்திலும் வழிகாட்டும் சுபாஷிதம். சுபாஷிதங்களின் சிறப்பு என்னவென்றால், அவை சந்தோஷமான நேரங்களில் மட்டும் அல்ல, துன்பமான நேரங்களிலும் நம்முடன் இருக்கின்றன. இராமாயணத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது, ஷோகோ நாஷயத்தே தைரியம், ஷோகோ நாஷயத்தே ஸ்ருதம், ஷோகோ நாஷயத்தே சர்வம், நாஸ்தி ஷோகசமோ ரிபுஹு. அதாவது, துக்கம் நம்முடைய தைரியத்தை அழிக்கிறது, துக்கம் நம்முடைய அறிவை பாதிக்கிறது, துக்கம் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது, துக்கத்தை போன்ற பெரிய எதிரி இல்லை. இது துக்கம் வரக்கூடாது என்று சொல்வதல்ல, துக்கம் வரும்போது அதில் மூழ்கிவிடாமல் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதையே இது நமக்கு உணர்த்துகிறது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது சாத்தியமில்லை, ஆனால் பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். பஞ்சதந்திரத்தில் ஒரு சுவையான சுபாஷிதம் உள்ளது, நித்ரா தந்திரா பயம் குரோதா ஆலஸ்யம் தீர்க்கசூத்ரதா. வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறவர் அதிகமான தூக்கம், சோர்வு, பயம், கோபம், சோம்பல், காரியங்களை தள்ளிப்போடும் பழக்கம் இவற்றை விட்டு விலக வேண்டும் என்று இது அறிவுறுத்துகிறது. இன்றைய தலைமுறைகளை நினைத்து பாருங்கள், நாளைக்கு செய்து கொள்ளலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் என்று நாம் எத்தனை விஷயங்களை தள்ளி போடுகிறோம். ஆனால் நேரம் ஒருபோதும் நமக்காக காத்திருக்காது. அதனால்தான் சுபாஷிதங்கள் வெறும் அறிவுரை வழங்குவதில்லை, அவை நம்மையே பரிசோதித்து பார்க்கச் செய்கின்றன. சுபாஷிதம் ஒரு உயிரை காப்பாற்றியது. பாரவியின் சுபாஷிதத்தை சுற்றி சொல்லப்படும் ஒரு சுவையான கதை உண்டு. ஒரு மன்னன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் அரண்மனைக்கு திரும்புகிறார். அவர் தனது அறைக்குள் நுழைந்தபோது தன்னுடைய மனைவியின் அருகில் ஒரு இளைஞன் படுத்திருப்பதை பார்க்கிறார். கோபம் பொங்குகிறது. உடனே வாளை எடுத்து இருவரையும் கொல்லப் போகிறார். அந்த நேரத்தில்

0: நேரத்தில் அவருடைய பார்வை சுவரில் எழுதப்பட்டிருந்த ஒரு சுபாஷிதத்தின் மீது விழுகிறது. சஹசா விததீத நக்ரியாம், அவசரப்பட்டு எந்த செயலையும் செய்யாதே. மன்னன் ஒரு கணம் நின்று சிந்திக்கிறார். கோபம் குறைகிறது. அவர் அந்த இளைஞனை பற்றி விசாரிக்கிறார். அப்போதுதான் தெரிய வருகிறது, அவன் தங்களுடைய நீண்ட காலமாக காணாமல் போயிருந்த மகன். ஒரு கண நேர அவசரம் இரண்டு உயிர்களை பறித்திருக்கக்கூடும். ஒரு சுபாஷிதம் அந்த முடிவை மாற்றியது. இந்த கதை உண்மையில் நடந்ததா என்பதை விட அதன் வாழ்க்கை பாடம்தான் முக்கியம். ஒரு நல்ல சிந்தனை ஒரு தவறான முடிவை தடுக்க முடியும். சுபாஷிதம் வெறும் மனப்பாடத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய பாரம்பரியத்தில் சுபாஷிதங்கள் மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அதற்கு காரணம் வெறும் நினைவாற்றலை வளர்ப்பது அல்ல. முதலில் நாம் கேட்கிறோம், ஸ்ரவணம், பிறகு சிந்திக்கிறோம், மனநம், பின்னர் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம். இதுதான் அதன் உண்மையான நோக்கம். ஒரு சுபாஷிதத்தை 100 முறை சொல்லிவிட்டு அதன் கருத்தை வாழ்க்கையில் ஒரு முறையும் பயன்படுத்தவில்லை என்றால் அதன் பயன் என்ன? சத்தியம் வத என்று தினமும் சொல்லிவிட்டு உண்மையை பேசாமல் இருந்தால் என்ன பயன்? வித்யா ததாதி வினயம் என்று மனப்பாடம் செய்துவிட்டு பணிவு இல்லாமல் இருந்தால் என்ன பயன்? எனவே சுபாஷிதத்தின் உண்மையான பயன் வார்த்தையில் இல்லை, நடைமுறையில்தான் இருக்கிறது. சுபாஷிதங்கள் பழைய காலத்து செய்யுள்கள் அல்ல, அவை காலத்தை தாண்டி நம்மோடு பயணிக்கும் வாழ்க்கை அனுபவங்கள். அவை நமக்கு சொல்வது, அவசரப்படாதே, நல்லவர்களுடன் பழகு, அறிவை பெறு, அதனுடன் பணிவையும் பெறு, உண்மையை பேசு, துன்பத்தில் தளராதே, கோபத்தில் முடிவு எடுக்காதே, நேரத்தை வீணாக்காதே, உன்னுடைய அறிவையும் செல்வத்தையும் நல்ல செயல்களுக்கு பயன்படுத்து. இறுதியாக ஒரு அழகான சுபாஷிதம், நாஸ்தி வித்யா சமம் சக்ஷுஹு, நாஸ்தி சத்ய சமம் தபஹா, நாஸ்தி ராக சமம் துக்கம், நாஸ்தி தியாக சமம் சுகம். மெதுவாக ஒவ்வொரு கருத்துக்கும் கல்வியை போன்ற கண் இல்லை, உண்மையை போன்ற தவம் இல்லை, அளவில்லாத ஆசையை போன்ற துன்பம் இல்லை, தியாகத்தை போன்ற இன்பமும் இல்லை. வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள நமக்கு பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் தேவைப்படாமல் இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு சிறிய சுபாஷிதமே போதும். அது நம்மை நிறுத்தி சிந்திக்க வைக்கலாம், ஒரு தவறை தடுக்கலாம், ஒரு நல்ல முடிவை எடுக்கச் செய்யலாம், ஒரு மனிதனை மாற்றலாம், ஒரு குடும்பத்தை மாற்றலாம், அதன் மூலம் ஒரு சமூகத்தையே மாற்றலாம். எனவே சுபாஷிதங்களை வெறும் மனப்பாடம் செய்ய வேண்டிய செய்யுள்களாக பார்க்காமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் வழிகாட்டிகளாக நாம் பார்க்க வேண்டும். நல்ல சொற்களை படிப்போம், நல்லவற்றை சிந்திப்போம், அவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அது மூலம் நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கட்டும், நம்மை சுற்றியுள்ள சமூகமும் சிறக்கட்டும். நன்றி.
1: சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சம்ஸ்கிருத சுபாஷிதங்களின் வாழ்வியல் பாடங்கள். உரை வழங்கியவர் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். குருபிரசாத் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மூளை காய்ச்சல் தினத்தையொட்டி நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஹரிஷ் சந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3-2 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் திங்கள் முதல் வெள்ளி வரை 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்ட பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 12 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சென்கொனா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏழுப்பட்டி ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் வரலியாறு, தருமபுரி மாவட்டம்

0: பாலக்கோடு, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், தடிக்கல், தளிக்கொத்தனூர், கும்மனூர், தேனி மாவட்டம் லக்ஷ்மிபுரம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், சேலம் மாவட்டம் ஏற்காடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, சாம்ராஜ் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், மாரண்டுஹள்ளி, சோலையாறு, பெனுகொண்டாபுரம், ஹோசூர், பாலக்கோடு, தேன்கனிக்கோட்டை, திருமூர்த்தி அணை, திருப்பூர் தெற்கு, அவிநாசி, ஓசூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அரண்மனைப்புதூர், கேத்தி, திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம், ஒகேனேக்கல், கேதண்டப்பட்டி, உபாசி, பாம்பரணை, வால்பாறை, கடவுர், பெரியாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருப்பூர், வடப்புதுப்பட்டு, கெலவரப்பள்ளி அணை, நாற்றாம்பள்ளி, திருத்தணி, சூரலக்கோடு, பெரியகுளம், ராயக்கோட்டை, திருத்துறைப்பூண்டை, கொடைக்கானல், படகு குழாம், திருவாரூர், குடியாத்தம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வீரபாண்டி, ராசிபுரம், எடப்பாடி, உடுமலைப்பேட்டை, கிண்ணக்கோரை, திருப்பூர் வடக்கு வட்டாட்சியர் அலுவலகம், நன்னிலம், பையூர், அம்மாப்பேட்டை, மாயனூர், அவலாஞ்சி, லால்பேட்டை, ஆலங்காயம், மேலாலத்தூர், சோத்துப்பாறை, வைகை அணை, கெத்தை, பெண்ணாகரம், புதுச்சத்திரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. நாமக்கல், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் குறைந்த அளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ மழை துரல் விழும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ் அதிக அளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:27. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸின் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம். குரல் எண் 407.

நுட்பமும் பெருமையும் வாய்ந்த அறிவு நலம் இல்லாதவனுடைய அழகு நலம் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையின் அழகை போன்றது. குறள் 407 அதிகாரம் கல்லாமை.

ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் திரையிசை பாடல்களை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் முதல் பாடலாக கையில் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக தெரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரி.

0: உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: நிகழ்ச்சியின் வளம் வர காத்திருக்கும் அடுத்த பாடலாக சரவணன் இருக்க பயமேன் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: மதுரத்தென்றலில் வலம் வரும் காத்திருக்கும் அடுத்த பாடலாக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ ஒலிக்கிறது.

மதுரத்தென்ற நிகழ்ச்சியில் வலம் வரும் அடுத்த பாடலாக வெண்ணிலா கபலிக்குடு திரைப்படத்திலிருந்து பாடல். ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்ற நிகழ்ச்சி. நன்றி நேயர்களே.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:01. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி தொடர்கிறது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள். திருடா திருடி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இதனை எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல். இதில் தேனீ வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் ஆகியன ஒலிக்கும். 8:00 செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக 8:05 மதுரத்தென்றல். 8:30 இதுவரை நான். இதில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதிர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. ஒன்பது 15 மதுரத்தென்றல். 9:30 அறிவியல் நேரம். இதில் உன்னத உயிரியல் என்ற தலைப்பில் உரை.

வழங்குகிறார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டி கே ஜெயபிரகாஷ் அவர்கள். இரவு 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், இதில் நடிகை பானுமதி அவர்களின் திர இசை பாடல்கள் ஒலிக்கும். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டீலியஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை ஓட்டி வந்து நின்னுச்சு. என்ன ஓட்டிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை ஓட்டி வந்து நின்னுச்சு. என்ன ஓட்டிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா. வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைனா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டிலியஞ்சலாக
2: சகுன் சோப்ரா.
4: The Union Cabinet has approved the setting up of the Integrated Transport and Logistics Authority. Briefing the media in New Delhi today after the Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the authority will serve as the apex body for integrated transport and logistic planning in the country.
5: देश में जिस तरह से जीडीपी बढ़ रही है 7%, 8%,
6: एज द कंट्रीज जीडीपी इज ग्रोइंग एट अ रेट ऑफ अराउंड 7-8%, द डिमांड फॉर लॉजिस्टिक्स इज ऑल्सो कंटिन्यूसली इंक्रीजिंग. अ लार्ज नंबर ऑफ हाईवेज आर बीइंग कंस्ट्रक्टेड अक्रॉस द कंट्री अलॉन्ग विद न्यू रेलवे लाइन्स, वाटरवेज, पोर्ट्स एंड एयरपोर्ट्स. टू इंश्योर दैट ऑल दीज डेवलपमेंट्स आर प्लान्ड इन एन इंटीग्रेटेड एंड यूनिफाइड मैनर, द प्राइम मिनिस्टर लॉन्च द पीएम गति शक्ति नेशनल मास्टर प्लान फ्यू इयर्स अगो. नाउ कीपिंग फ्यूचर रिक्वायरमेंट्स इन माइंड एंड इंटीग्रेटेड Transport and Logistics Authority will be established to study and plan all these aspects.
5: एक Integrated Transport and Logistics Authority का निर्माण किया जाएगा.
4: The government has also given nod to the establishment of 10,000 crore rupees small and medium enterprises growth fund for equity investments in small and medium enterprises. The cabinet today also passed a resolution congratulating Prime Minister Narendra Modi for completing 25 years as the head of the government. The Defence Research and Development Organisation DRDO today conducted a successful flight trial of the indigenously developed high altitude platform. On its successful flight trial, Defence Minister Rajnath Singh congratulated the team, saying it is an important milestone in India's Atmanirbhar Bharat journey towards realising a long endurance stratospheric airship. The Ministry of Defence has signed a contract worth over 660 crore rupees with BrahMos Aerospace Private Limited for procurement of BrahMos fire control system and launchers for Indian Navy ships. The contract under the Buy Indian Indigenously Designed, Developed and Manufactured category was inked in the presence of Defence Secretary Rajesh Kumar Singh in New Delhi. India today condemned attacks on commercial vessels in the Black Sea and the Strait of Hormuz, in which two foreign seafarers were killed and several crew members, including Indian nationals, were injured. India has expressed deep concern at the continuing incidents of attacks on shipping in these regions. It has called for an end to the targeting of commercial shipping, seafarers and civilian infrastructure in the region. Voting concluded peacefully for by-elections to 5 assembly constituencies in Tamil Nadu, Puducherry and West Bengal, along with the Lok Sabha seat in Assam. Polling took place for Madurantakam and Dharapuram in Tamil Nadu, Thattanchavadi in Puducherry and Rajinagar and Nandigram in West Bengal. Voting was also held for Nagaon Lok Sabha seat in Assam. The counting of votes will be taken up on Friday. Senior BJP leader and Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju has criticised Congress Party and Leader of Opposition in Lok Sabha Rahul Gandhi for repeatedly targeting Election Commission of India and other constitutional bodies. Talking to the media in New Delhi, Mr. Rijiju said political parties should serve the people and accept the electoral mandate. He accused the Congress Party of questioning constitutional institutions when it failed to secure public support. Earlier in the day, opposition parties held a protest march from Parliament House to Nirvachan Sadan, headquarters of the Election Commission of India in National Capital. If

நேரம் மாலை 6:24 நிமிடத்தில். நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1769 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் திருடா திருடி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இசைத்த வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்கின்றது தீனா அவர்களின் இசையில். இதோ

0: குரலி
1: பண்டார் குரலி சோனா காட்சி டோய்.

0: போனா போது விட்டு பொறுக்கி
1: போய் முதுகுல தான் ஒரு முட்டை புக்ஸ்.

ஒருபட பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். திருடா திருடு திரைப்படத்திற்காக நேரம் மாலை 6:28 இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 83.86% வாக்குகளும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்க துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நெஹி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8.6 கோடி ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை

0: பெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததால் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு வாக்குச்சாவடியில் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இடைத்தேர்தலில் 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 3500 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட உள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணி அளவில் துவங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. மதுராந்தகம் தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ள தொகுதி என்பதால் பெண்கள் ஆர்வத்துடன் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் இளைஞர்களை விட மூத்த குடிமக்கள் அதிகமானோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். வருகின்ற 9ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா முதல் மத்திய மகாராஷ்டிரா வரை தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்புபடியே இருக்கக்கூடும்.
0: துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27ஆம் தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சந்திரகாட்சியிலிருந்து 2:09 புறப்படும் ரயில் மறுநாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் சீர்வரிசைகளை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பொற்பந்தல் ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை

ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு தகுதியுள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட நிறை இறுதியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகளும், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்களினை கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்கின்றது ஆஹா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரல்களில்.

0: ஆஹா படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தீர்கள். ஒலித்த அந்த பாடலுக்கு சேமித்திருக்கிறார் தேவா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாசன். ஹரிஹரன் குரலில் பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் கேக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?

0: பாட்டி பாட்டி.
1: அத்தடியாத்தி, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க, யாருக்கிட்ட?
2: பாட்டி எஸ்டி, நீ இன்னும் பியூட்டி.
3: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் மாலை 6:49 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி கல்லூரி வாசல் திரைப்படத்திற்காக பாடல் பெற காத்திருக்கிறது. வெளியிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. மனு மற்றும் குழுவினரின் குரல்களில் பாடல் இதோ.
6: Yeah.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்மாலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கவிருப்பது சேவை செய்திகள். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி காந்தி நகர் காலனியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் மனைவி ஈஸ்வரி என்பவர் தன்னுடைய மகள் கீர்த்தனா என்பவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் 22 தேதியன்று காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். அவரது வயது 17. காணாமல் போன கீர்த்தனாவிற்கு அங்க அடையாளங்கள்: இடது முழங்காலில் பழைய காயத்தழும்பு, வலது கணுக்காலுக்கு கீழ் பழைய காயத்தழும்பு. காணாமல் போனவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். அலைபேசி எண்கள் 9498101558. மேலும் 9894081712. அலைபேசி எண்கள் மீண்டும் 9498101558 9894081712.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

அகில இந்திய பொது தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அவர்கள் தெரிவித்துள்ளார். 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் மத்திய திறன் பயிற்சி இயக்குநகரத்தால் நடத்தப்படக்கூடிய அகில இந்திய தொழில் தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள உரிய முன் அனுபவ சான்றிதழ்கள், வங்கி பாஸ்புக், ஆதார் கார்டு ஆகியவை உள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனித்தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பேடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு கட்டணம் 200 ரூபாய் மட்டும். இந்த தேர்வு கட்டணத்தை www.karuvoolam.tn.gov.in என்ற இணையதளத்தின் வழியாக இச்சலான் மூலம் செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் விளக்க குறிப்பில் குறிப்பிட்டுள்ள மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு 26/11/2026 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும். எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு 2026 நவம்பர் 27 என்று நடத்தப்படும். இதற்கான வழிகாட்டுதல்கள் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தனித்தேர்வராக தேர்வு எழுத விண்ணப்பிக்க கடைசி தேதி 9/10/2026. அதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9499055818. அலைபேசி எண்கள் மீண்டும் 9499

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு வீட்டுல இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும். சரி குப்பையை கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
1: சாந்தாக்கா நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு
1: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் திரையிசை பாடல்களை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி வழங்கும் முதல் பாடலாக வனமகன் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: റേഡിയോ ലിസണേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: ரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, அந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமாக நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: ஆ, என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான். ஆ, அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிப்படலையே.
2: ஏம்மா, இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை.

வானொலி ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்ற நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: விளையாட்டுச் செய்திகள் வழங்குபவர் எஸ் ராஜசேகரன்.
1: விவசாயத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த சூழலில் குறைந்த நீரை கொண்டு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் அதிக மகசூலையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய அற்புத தொழில்நுட்பம்தான் சொட்டுநீர் பாசனம். மத்திய அரசின் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டத்தின் மூலம் சொட்டுநீர் பாசனம் அமைக்க பெருமளவு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறைந்த செலவு, குறைந்த உழைப்பு, ஆனால் நிறைந்த லாபம் தரும் இத்திட்டம் குறித்து விவசாயி தெரிவிக்கையில்,
2: வணக்கங்க, நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பூசாரவட்டி கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சுருக்கேன். அதில் வந்து நான் சொட்டுநீர் பயன்படுத்தி நான் வந்து தக்காளி சாகுபடி செஞ்சுருக்கேன். இது எனக்கு நேர செலவு மிச்சமாகுது, உர செலவு எனக்கு ரொம்ப மிச்சமாக இருக்குது, தண்ணி வந்து குறிப்பிட்ட செலவு எனக்கு கம்மியாக பயிரதுனால எனக்கு தண்ணி செலவு மிச்சமாகுது. அதனால் 100% மானியத்தில் நான் அந்த சொட்டுநீர் பயன்படுறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அண்ணா வணிக உலகத்தில் அமைந்துள்ள கோவாடெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 122 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பாரம்பரிய பட்டு சேலைகள், ஆர்கானிக் புடவைகள், லினன் சட்டைகள் மற்றும் நவீன வடிவமைப்பு ஆடைகள் பெருமளவில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கோவாடெக்ஸ் ஆடைகளை www.covaptex.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் பெறலாம். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அனைவரும் பங்களிப்பு வழங்கி கோவாடெக்ஸ் ஆடைகளை வாங்கி ஆதரவளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சார்ந்த கல்லூரி மாணவர்கள் 2026-27 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை மாணவர்களுக்கு எந்தவித நிபந்தனையுமின்றி இக்கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். பாலிடெக்னிக், தொழிற்கல்வி, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு பயிலும் மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 250,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். தகுதியுடைய மாணவர்கள் தங்கள் கல்லூரியின் ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் அக்டோபர் 21 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரசவித்த 3060 தாய்மார்களின் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் நிகழ்வை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அரசு மருத்துவமனைகளில் பிரசவிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தாய்மாமன் சீர்வரிசையாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த June 22 முதல் September 27 வரை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் முக அடையாளம் மற்றும் கைரேகை சரிபார்ப்புக்கு பின் இந்த 1 கிராம் தங்க மோதிரங்கள் வழங்கப்படுகின்றன. தாய்மார்கள் அனைவரும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தரமான மருத்துவ சேவைகளை பெற்று பயனடையுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் நடைபெற்ற போஷன் மா ஊட்டச்சத்து கண்காட்சியினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பார்வையிட்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கவும் நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளில் கண்காட்சியானது அமைக்கப்பட்டிருந்தது. தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு தோட்டநத்து ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி சிறப்பு பார்வையாளராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் 25 தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மைக்கான 4 வண்ண குப்பை தொட்டிகளையும் வழங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். மேலும் ஆட்சியர் தலைமையில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. சிறுமலைப்புதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களுக்காக நடைபெற்ற இலவச சித்த மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டார். இம்முகாமில் 10க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகளையும் டெங்கு தடுப்பு நடவடிக்கையாக நிலவேம்பு குடிநீரையும் வழங்கினர். மேலும் ஆரோக்கிய உணவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருந்தது. கடைக்கோடி பகுதியில் வாழும் பொதுமக்களும் இதுபோன்று நடைபெறும் மருத்துவ முகாமின்

0: பயன்படுத்தி தங்களது உடல்நலனை பேணிக்காக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்.
1: தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மருத்துவர்கள் சிறப்பாக செயல்பட்டு எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மருத்துவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று போற்றப்படுவதாக கூறிய அவர், மனிதாபிமான சேவைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மலைகள் சூழ்ந்த மாநிலங்களின் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவது சவாலாக உள்ளதாக அவர் கூறினார். மருத்துவர்களின் செயல்பாடுகள் மூலம் இந்த சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் ஏராளமானோருக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். சாமானியர்களும் கொடிய நோய்களுக்கான சிகிச்சையை பெற இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், புதிய நீதிபதிகள் சுனிதா அகர்வால், திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, அபரேஷ்குமார் சிங் ஆகியோருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுனிதா அகர்வாலும், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேவேந்திரகுமார் உபாத்யாயாவும் மற்றும் தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அபரேஷ்குமார் சிங்கும் பதவி வகித்திருந்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமை கொலிஜியம் இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக கடந்த மாதம் 28 தேதி பரிந்துரை செய்திருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான தீர்மானம் மத்திய அமைச்சரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த 2001 ஆண்டு அக்டோபர் 7 தேதி குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதாக தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் திரு நரேந்திர மோடி பொது வாழ்க்கையில் வரலாற்று சாதனைகள் படைத்து நமது ஜனநாயகத்தை முன்னெடுத்துச் சென்றதாக புகழாரம் சூட்டினார். குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குஜராத்தில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமாக இருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பிஜேபி சார்பில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பால், திரு வித்யாசாகர் சங்கர், திரு கோபிகிருஷ்ணா பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து 10 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின்

0: சுதந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை.
2: குஜராத்தில் உள்ள நர்மதா நதிக்கரை அருகே சாதுபெட் என்ற இடத்தில் உலகிலேயே உயரமான ஒற்றுமையின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய தேசிய சேவையை பெருமைப்படுத்தும் விதமாக 182 மீட்டர் உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 2018 அக்டோபர் 31 அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சிலையை திறந்து வைத்தார். குஜராத் மாநிலத்தின் 182 சட்டப்பேரவை தொகுதிகளின் அடையாளமாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சுதந்திர தேவியின் சிலையை காட்டிலும் உயரமாக சர்தார் பட்டேலின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 1000 விவசாயிகள் பயன்படுத்திய இரும்பு கருவிகளை கொண்டு இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒற்றுமையையும் சமுதாய பங்கேற்பையும் முக்கியப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிலை அமைக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சாதாரண பழங்குடி மக்கள் வாழும் இந்த பகுதி உலக தரமான பெருமை கொண்ட சுற்றுலா தலமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வனப்பகுதிகளின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த பகுதியில் வாழும் உள்ளூர் வாசிகளின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏக்தா நகரில் வாழும் ஆட்டோ ஓட்டுநரான தேவிகா பென் தத்வி சுற்றுலா தலத்தால் தமது வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
1: ஐந்து சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும், மேற்குவங்கத்தின் ரஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், அசாமின் நகாவன் மக்களவைத் தொகுதியிலும் காலை 7 தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 முடிவடைந்தது. 6 வாக்களிக்க வரிசையில் நின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 9 எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே வடிவமைத்த ஹாப்ஸ் உயர்மேடை பறக்கவிடும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விமானப்படையின் விமான நிலைய ஆணையமும் ஒருங்கிணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் கடல் மட்டத்திலிருந்து 21 கிலோமீட்டர் உயரத்தில் ஹாப்ஸ் உயர்மேடை பறந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த வெற்றிக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் பனாமா நாட்டின் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதில் பயணித்த 19 17 பேர் இந்தியர்கள் என்று கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 11 இந்தியர்கள் உட்பட 12 மாலுமிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டு அதிகாரிகளின் உதவியுடன் காயமடைந்தவர்களை காஷப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓமன் நாட்டின் உதவிக்கு இந்தியா அந்நாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் துருவத்தில் ஐஸ் கியூப் நியூட்ரினோ கண்காணிப்பு மையம் அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததற்கு பிரான்சிஸ் ஹால்சனுக்கு இந்த பரிசு வழங்கப்பட உள்ளது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கூட்டுப்படையின் கடற்படையினர் ஹோடிடாவில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ராணுவ தளவாடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சனா மற்றும் சாடாவில் உள்ள ஏவுகணை மையங்களை முற்றிலும் அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதனிடையே துபாத் அல் மந்தாப் நகரங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலை முறியடித்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பின்றி 29 எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில்

0: 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: மற்ற கீரைகள் வந்து நம்ம அன்றாடம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஆனா இந்த தடிமமான இலைகள் தடிமமான இருக்கிற இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சும் நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரையை நிறைய பேர் ஏன் விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா பெண்களுமே நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உடனே நம்ம செய்கிறது என்னென்னா பொரியல். அப்போ இருந்தே வந்து பொரியலாகவே நம்ம வச்சுருக்கனால இப்போ சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அதில் நம்ம பச்சை மிளகா போடுவோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து பச்சை மிளகாவும் பச்சையாக இருக்கும், கீரையும் பச்சையாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டுட்டா அந்த பச்சை மிளகா வந்து காரமாக இருக்கனால ஐயோ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு கீரையாக நிறைய வந்து நம்ம சமைச்சு கொடுக்கலாம். இப்போ பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம கீரை பாயாசம் செய்யலாம். இப்போ நம்ம வந்து கீரையிலேருந்து சார் எடுத்து அதில் வந்து நம்ம சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கரையை வந்து நல்லா கீரை சாரோட சேர்த்து ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம வந்து அது குழந்தைகளுக்கு வந்து கீரை பாயாசம்னு சொல்லி கொடுத்தோன்னா, இந்த ஏன்னா சிறு குழந்தைகளுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் மிக அவசியம்னால நம்மளுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம இனிப்பாக வந்து நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி கொடுத்தோன்னா அவங்க வந்து கீரை சாரை வந்து குழந்தைகளும் பயன்பெறுவார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன கீரையில் அப்படின்னா, எங்களுக்கு தினமும் உருவி வந்து அதை ஏன்னா அதை நம்ம சுத்தம் படுத்துறது உருவுறது வந்து கொஞ்சம் வந்து நேரம் எடுக்கிறது, நேரத்தை மிச்சம் பண்ணணும். இல்லை இதை நம்ம இந்த இவ்வளோ ஊட்டச்சத்து உள்ள கீரையை நம்ம டெய்லி சாப்பிடணும், இல்லை வாரத்துக்கு 3 தடவையாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம வந்து கீரை சீசனில் வந்து நிறைய கீரை இருக்குது இதை நம்ம என்ன பண்ணுறது தினமும் வந்து நிறைய சமைக்க முடியாது அப்படிங்கும் போது நம்ம இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் வாய்ந்த கீரையை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை எப்படி வந்து நம்ம பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கீரை பொடி செஞ்சுக்கலாம். கீரை பொடி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கீரையை உருவ வேண்டாம், அப்படியே நம்ம கொத்தா எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு துணியெல்லாம் காய போடுறோம்ல அது மாதிரி ஒரு கயிறை கட்டிட்டு அதுலயே இந்த கீரையை வந்து கொத்து கொத்தா வந்து நம்ம தொங்க விடலாம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 நாள்லயே நம்மளுக்கு அதை எடுத்து நம்ம ஒரு நல்ல பேப்பரோ இல்ல நல்ல சுத்தமான துணியவோ நம்ம விரிச்சு கொத்தான இருக்கிறதெல்லாம் நம்ம அதுல போட்டோம்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலை மட்டும் தனியா வந்துடும், அந்த நார் அது மட்டும் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதை மட்டும் நம்ம அந்த நரம்புகள்னு சொல்லுவோம் கொலாக்கியில, அதை வந்து நம்ம நரம்புகளை எடுத்துட்டு இந்த கீரை இலைய மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை இலைகளை வந்து நம்ம நிழல்ல தான் காய வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில வந்து பேப்பரையோ இல்ல நம்ம துணியவோ விரிச்சு அது மேல நம்ம இந்த கீரை இலைகளை போட்டு வச்சோம்னா ஒரு 2 வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சிரும். இப்ப வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கீரைகளை பொடி காய வைக்கிறதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சூரிய காய்ப்பான்கிறோம் சோலார் ட்ரையர், அது வந்து நம்மளுக்கு மிகவும் பயன்படுது. இது வந்து என்னத்துக்கு, நம்ம வந்து வீட்டிலேயே நிழல் காய்ச்சல இப்ப கொஞ்சமா நம்ம பொடி செய்ய போறோம் இல்ல வீட்டுல செய்ய போறோம், எங்களுக்கு சூரிய காய்ப்பான் இல்ல சோலார் ட்ரையர் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல நிழல் காய்ச்சலாவே காய வச்சு நம்ம செய்யலாம். ஆனா இதுக்கும் சூரிய ஒளி காய்ப்பானுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோலார் ட்ரையர் சூரிய காய்ப்பான்ல நம்ம வந்து காய வச்சா 2 பயன்கள் உள்ளன. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எத்தனை கிலோ காய வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சோலார் ட்ரையர் செய்யலாம். ஒரு 50 கிலோ காய வைக்கணும்னா அந்த சைஸுக்கு நம்ம சூரிய காய்ப்பான் வாங்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக 5 காய வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு சோலார் ட்ரையர் வாங்கலாம். இதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூரிய ஒளி காய்ப்பான் மூலம் காய வைக்கிறனால 2 பயன்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிறம் அப்படியே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ சுண்டைக்காய் எடுத்துக்கிறோம், இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படியே சூரிய ஒளியில் காய வச்சோம்னா நம்மளுக்கு ஊட்டச்சத்து நஷ்டம் ஏற்படும், 2வது நம்மளுக்கு நிறம் மாறும் கருப்பா மாறி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தையில வந்து கருப்பான சுண்டைக்காயோ இல்ல கருப்பான முருங்கை பொடியவோ நம்ம விற்க முடியாது.

0: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி

0: தவிர்ப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டையே வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, இந்தா புள்ள, நீ கேட்ட பிளவுஸ், நீ கேட்ட மாடல்லே, நீ சொன்ன டிசைன்லயே தச்சு கொண்டாந்துருக்கேன். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: பட்டக்கா கைவண்ணமாச்சே, எப்படி நல்லா இல்லாம போகும்? அதெல்லாம் சூப்பரா தான்க்கா இருக்கும்.
4: நீ சும்மா என்ன புகழாத, முதல்ல வாங்கி பாரு.
5: அக்கா, நீங்க தைக்கும் போதுதான் நான் வந்து பார்த்தேனே, ரொம்பவே அருமையா வந்திருக்கு.
4: சரி புள்ள, அப்ப நான் வாரேன். உங்க மாமா வேற வயல்ல இருந்து வந்துருவாரு, அவருக்கு சாப்பாடு செய்யணும். அதோட மருதாணி வேற ஒரு சட்டைய தச்சு தர சொல்லி சொன்னான். நாளை கழிச்சு ஏதோ கல்யாணமா, இப்போ ஆரம்பிச்சாதான் நாளைக்கு கொடுக்க முடியும்.
5: பட்டக்கா எப்பவுமே பரபரன்னு இருக்கிற பட்டாம்பூச்சியா தான் இருக்கிறாங்க.
4: ஆமா ஆமா. சரி புள்ள, நான் வாரேன்.
5: அக்காக்கா ஒரு நிமிஷம் இருங்க.
4: என்ன புள்ள, எங்க போற?
5: இதோ வாரேன், இருங்க.
4: எங்க போச்சு இந்த புள்ள?
5: அக்கா இந்தாங்கக்கா.
4: என்ன புள்ள இது?
5: இது சுத்தமான தேனு. ஒரு 10 பாட்டில் அண்ணன் ஊர்ல இருந்து கொடுத்து அனுப்பினாரு.
4: அண்ணனுக்கு ஏது புள்ள தேன் பாட்டில்? வெளியூருக்கு ஏதும் பயணம் போய் வாங்கிட்டு வந்தாரா என்ன?
5: அக்கா இது வாங்கலாம் இல்லை, அண்ணன் இப்போ தேனி வளர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதுல உற்பத்தி செஞ்சது தான் இந்த தேன்.
4: அட பரவாயில்லையே, அண்ணன் இயற்கை விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இப்ப தேனி வளர்ப்பும் செய்யறாரா?
5: ஆமாங்கா, நான் கூட அண்ணன் கிட்ட இதை பத்தி கேட்டேன். விவரம் இருந்தா சொல்லுங்கன்னா நானும் முயற்சி பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணன் ஒரு பதிவை எனக்கு அனுப்பினாரு.
4: அப்படியா முத்தழகு, என்ன பதிவு அது?
5: தேனி வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாக பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கம் தான் அது. நானும் இன்னும் கேட்கல.
4: அப்படின்னா இப்பவே அதை வை முத்தழகு, நாம சேர்ந்தே கேட்போம்.
2: எவ்வளவு காலமா இந்த தேனி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கிறீங்க? ஏன் இதுல முத முதல்ல இறங்குனீங்க?
6: ஐயா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்தேன். இந்த 12 ஆண்டுகளில் வெளிநாட்டில் வேலை பார்த்ததில் நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கே வந்துடலாம், நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்புனால வந்தேங்க. இயற்கை விவசாயத்தில் உள்ள நுழைஞ்சப்ப நாம் நம்ம உடம்புக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முதல்ல இறங்கணும். பூர்வீக சொத்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அந்த 5 ஏக்கரில் முதல்ல ஆரம்பித்தோம். இந்த 5 ஏக்கரில் ஆரம்பித்தப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாம் வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டோங்கய்யா. அதில் நான் என்னுடைய உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைய ஆரம்பிச்சிது. அப்போ தான் நான் ரியலைஸ் ஆனேன், இது நமக்கு மட்டும் நிப்பாட்டக்கூடாது, நாட்டில் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என் மூலியமாக அவங்களுக்கு

0: ஒரு உதவி செய்யணும் அப்படின்ட்டு இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு வாண்டட் இருக்குது, நிறைய பேர் எனக்கு பாராட்டுகளும் தெரிவித்தாங்க, அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஆர்வம் இருக்குது, அது இயற்கை பொருட்களை வாங்கிறதுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஒரு நோய்பட்ட ஒரு உடலோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு பொருட்களாக நம்ம ஈடுபடும் போது முதல்ல வந்து இந்த தேனியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். தேனீக்கள் ஏன் முக்கியமாக நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேனீக்கள் மகரந்த சேர்க்கை உண்டாக்குது. மகரந்த சேர்க்கை இல்லைன்னாக்கா நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு. அதனால தான் அதில் ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 10 பெட்டி வாங்கினோம். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூர் அப்படின்ற ஒரு ஊரில் தமிழ்நாடு அறிவியல் நிலையம் அவங்க தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு
1: வேளாண் அறிவியல்,
0: ஆமாம், அதில் தான் கூப்பிட்டாங்க. அதில் தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நம்ம இதில் கலந்துக்கிட்டோம். அது மூலிமா ஒரு சின்ன ஒரு கான்டாக்ட் கிடச்சி அங்கே உங்ககிட்ட ஒரு 10 பெட்டி வாங்கினோம். அதிலிருந்து கற்றுக்கிட்டு அந்த 10 பெட்டியை இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகளில் 300 பெட்டியாக மாற்றிருக்கோம். இந்த 300 பெட்டியிலிருந்து பெட்டிக்கு 1 கிலோ விதமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 300 கிலோ தேன் வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். இந்தியா முழுவதும் நமக்கு டெலிவரி அமைச்சிட்ருக்குறோம் கஸ்டமர் இருக்காங்க. கடந்த ஓராண்டுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இயற்கை விவசாயிகளுக்காக ஒரு இயற்கை வேளாண் சந்தையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உழவர் சந்தையில் திருவள்ளூரில் அதை ஆரம்பித்து வச்சார். நமக்கும் அதில் ஒரு அங்கமாக இணைச்சிக்கிட்டோம். கடந்த 18 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து நாம் கடை அமைச்சு எந்த ஒரு புரோக்கர் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம்.
1: தேன்
0: நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம தோட்டத்தில் வளர்கிற எல்லா பொருட்கள், வாழைப்பழம், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், கடலை பருப்பு, எள்ளு எண்ணெய் பார்த்திங்கன்னா, ஊறுகாய் வகைகள் பண்ணுறோம். அதே மாதிரி சப்போட்டா, நம்மக்கிட்ட சப்போட்டா மரம் இருக்குது, அது ஒரு 800 கிலோ வருது, அது கொண்டு வரோம். அதே மாதிரி செம்பருத்தி வச்சுருக்கோம், அதை கொண்டு வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமான விஷயம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திப்பிலி, மிளகு இது ரெண்டும் விளையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதை விளைய வச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் அதை விளைய வச்சு சாதனை பண்ணியிருக்கோம். திருவூரில் இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லோரும் நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துருக்குறாங்க, நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் அதையும் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். வெற்றிலை விவசாயம் பண்ணி அதையும் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். வாழையில் அட்வான்டேஜாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம 5 வகையான வாழை வந்து இப்போது பிளான் பண்ணி இயற்கை விவசாயத்தில் விளைய வச்சு இப்போது கொண்டு வந்துட்ருக்கோம்.
1: மோகன்தாஸ் ஐயாவை வந்து தேனீ வளர்ப்பாளர்னு சொல்ல முடியாது.
0: இல்லைங்க, என்னுடைய ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அதை வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணி செய்யணும் தான் ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்தப்போ தான் எல்லாருக்குமே இது எல்லா விதமான பொருட்களும் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு 60 ஏக்கர் நிலம் வந்து இப்போது லீஸுக்கு எடுத்து
1: 60 ஏக்கர்
0: அங்கே வந்து பல விதமான மரங்கள், பழ வகைகள் அந்த மாதிரிலாம் வச்சு அதையும் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே ஒரு 40 மாடு இருக்குது, அதில் நெய் உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு வந்து முக்கியம் வந்து திருவள்ளூர் மக்களுக்கு இயற்கையான பொருள், நல்ல பொருள் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இறங்கி இப்போது வேலை செஞ்சிட்ருக்குறோம். தேன்லேயும் நல்ல ஒரு நமக்கு சப்போர்ட் இருக்குது. அரசாங்கத்து மூலியமாகவும் நமக்கு நிறைய பேர் நமக்கு பெட்டிக்கு ட்ரைனிங்கு வாங்கி நமக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பயிற்சியும் அளிச்சிட்ருக்குறோம். நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது.
1: தேனீ வளர்ப்புக்கு பயிற்சி கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: 1 கிலோ தேன் என்ன ரேட்டுங்க
0: ஐயா? நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து இந்த தேனீ சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் வியாபாரமாக கொண்டு போயிட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா கலப்படம்,
1: வெள்ளைப்பாகு இருக்கும்,
0: வெள்ளைப்பாகு சர்க்கரை ரெண்டுமே போடாமல் கூட வெறும் 2-3 லிக்யூடை மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்து தேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னுடைய பாலிசி எப்படின்னாக்கா, நம்ம பண்ணை அமைச்சிருக்கிற இடம் வந்து ஆர்கேபேட்டையில் அம்மையார் குப்பம்ன்ற ஒரு வில்லேஜில் பண்ணை அமைச்சிருக்கோம். அங்கே தான் நம்மளுடைய லீஸுக்கு எடுத்த ஒரு 60 ஏக்கர் நிலம் இருக்குது.
1: அதில் தான் தேனீ வளர்க்குறீங்க?
0: வளர்க்குறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பள்ளிப்பட்டு 45 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்த மாதிரி நம்ம பண்ணை இருக்கிறதுனால நாம் தேவையில்லாத ஒரு இன்க்ரீடியன்ஸு, ஃப்ளேவர்ஸு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். 15 நாளில் 10 கிலோ தேன் எடுப்பேன், ஒரு மாதத்தில் 1000 டன் தேன் எடுப்பேன்னு

0: அந்த மாதிரிலாம் சாத்தியமே கிடையாது. நம்மக்கிட்ட வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் 1 கிலோவே வரும்.
1: எத்தனை புட்டியிலேருந்து?
0: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ.
1: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ
0: 3 மாதத்தில்
1: தான் கிடைக்கும்.
0: 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு பெட்டி வந்து பிரிக்கிறதுனால அதுலேருந்து ஒரு இதர வருமானம் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 600 ரூபாய்க்கு டெலிவரியோடு சேர்ந்து கொடுத்துட்ருக்குறோம்.
1: 1 கிலோ தேன்
0: அவரேஜான பைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொருள் வந்து ஏழை மக்களும் வாங்கி சாப்பிட்ணும், பணக்காரங்களும் வாங்கி சாப்பிட்ணும், நடுத்தர மக்களும் வாங்கி சாப்பிட்ணும். ஐயோ அவர் வந்து விலை அதிகமாக விற்கிறாரு, நம்ம வாங்க முடியலையே, ஆனால் பொருள் நல்ல பொருளாச்சேன்ற ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. அதனால் நடுத்தரமான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணுறதும்.
1: ஏன்னாக்கா
0: பிளாஸ்டிக் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாளடைவில் வந்து இது வந்து நம்ம உணவுப் பொருள். ஒரு ரெண்டு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு வரைக்கும் தான் தாங்கும். ஆனால் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லான்னு வச்சுருப்பாங்க. குழந்தைக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கொடுக்கலான்னு ஒரு யோசனையில் இருப்பாங்க. அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டென்ட் பிபின்னு சொல்லுவாங்க, அது கண்டென்ட் வந்து மெல்ட் ஆகி நம்ம தேனோட கலக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்ட்டு கண்ணாடி குடிவில் தான் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி அது சேஃப்டியாக போகணுன்றதுக்காக நிறைய சேஃப்டி ஐட்டம்லாம் பண்ணி பேக் பண்ணி தான் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் கஸ்டமருக்கு நான் டேரெக்டாகவே கொண்டு போய் கொடுத்துட்றேன். 5 லிட்டர் 6 லிட்டர் ஆர்டர் போட்டாங்கன்னா டேரெக்டாக போனால் போகுது, பஸ் வேறு நமக்கு டேரெக்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு திருவள்ளூர் எனக்கும் திருவள்ளூருக்கு பார்த்திங்கன்னா 80-90 கிலோமீட்டர் இருக்குது. பஸ் பிடிச்சி வந்து நேரிலே கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, நாளைக்கு பாட்டில் உடஞ்சி போச்சு, நான் கொடுத்த காசு வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகக்கூடாதுன்ட்டு நானும் வந்து நேரில் பார்க்கணும் அந்த கஸ்டமர் எப்படி இருக்கார், என்ன அவருக்கு வேறு ஏதாவது தேவையா அப்படின்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். அதுவும் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களும் ஒரு ஹாப்பியான ஒரு இது பண்ணுறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது.
1: மோகன்தாஸ் ஐயாவுடைய தேன் வந்து தரமானது தாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்?
0: ஐயா நான் வந்து நம்ம அரசாங்கத்தில் டெஸ்டிங்கு கொடுத்துருக்குறேன். இன்னொன்று இப்போ அக்மார்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்.
1: அக்மார்க் அப்ளை பண்ணியிருக்கேன்,
0: அது வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்திய தேனி ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம மெம்பராக இணைச்சிருக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது நம்மக்கிட்ட, ஜிஎஸ்டி இருக்குது, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எஃப்எஸ்எஸ்ஐ நாமினேஷன் பிரகாரம் அந்த இன்ஜெக்ஷன் மெடிசன் அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்ருக்குறோம். நம்மக்கிட்ட மிஷினரி வந்து பார்த்தா எதுவும் கிடையாது. நம்ம ஒன்றே ஒன்று அறுவடை பண்ணுறக்கூடிய இயந்திரமும் வடக்கட்டி இந்த ஃபில்டர்னு சொல்லுவாங்க, இது மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ராசஸிங் யூனிட் கிடையாது. இயற்கையான பொருள் அதில் என்ன வருதோ அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருணும் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம இருக்கோம். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ எவ்ரி 4 மந்த் ஒரு வட்டி நம்ம டெஸ்டிங்கு கொடுத்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி சம்பவிச்சிருந்தாலும்
1: உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், மோகன்தாஸ் ஐயாவை நம்புகிறோம். ஆனாலும் வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வர்றார்,
0: ஆமாம்,
1: உங்கள் தேனை வாங்குறார், அவர் வந்து உங்களுடைய தேன் சுத்தமான தேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பரிசோதனை லோக்கலாக பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குங்க. இதில் நிறைய பரிசோதனையை வந்து ஒரு கன்சூமர் வந்து டைரெக்டாக வந்து ஒரு பரிசோதனை பண்ணுறதுக்கு நிறைய பரிசோதனை இருக்குது. இதில் வந்து ஒரு பேப்பர் மேலே போட்டு காமிப்பாங்க, கீழே ட்ராப் ஆகக்கூடாதுன்னு வாங்க, நாய்க்கு ஊற்றுவாங்க, நாய் குடிக்கக்கூடாதுன்னு வாங்க, நெருப்பு வச்சு பார்ப்பாங்க, நெருப்பு எரியக்கூடாதுன்னு வாங்க. அதுக்கப்புறம் நிறைய இது வச்சிங்களேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, குழந்தையிலேருந்து இருக்குது, நான் டெய்லி அதை ஆர்வாஷ் பண்ணக்குள்ளே நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. நாய் சாப்பிடுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா இது வந்து ஜீனி தண்ணி, இது எறும்பு சாப்பிடுதுன்னு வாங்க. தேனீ வளர்ப்பில் முதல் எதிரியே எறும்பு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை மரத்தில் ஒரு வாழைப்பூ இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த வாழைப்பூவில் எறும்பும் இருக்கும் தேனியும் இருக்கும். ஏன் எறும்பு அங்கே போச்சு? வாழைக்காய் சாப்பிட போல இல்லை, எறும்பு வந்து வாழைக்காய் சாப்பிடாது. அப்போ ஏன் வாழைக்காயில் எறும்பு இருக்குது? ஏன்னா அந்த மகரந்தத்தில் இருக்கிற அந்த தேனை சாப்பிட்றதுக்கு தான் அந்த எறும்பு அங்கே போகுது. அப்போது அதையும் சாப்பிட்ட எறும்பு தேனி பெட்டிக்கும் வரும். அதுதான் முதல் எதிரியே வந்து எறும்பு தான், எங்களுக்கு சவாலாக இருக்கிறதே எறும்பு தான். அப்போ தேனை வந்து எறும்பும் சாப்பிடும், ஏன்னா இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள். அதனால் தேன் வந்து கண்டிப்பாக எறும்பு சாப்பிடும். அந்த பரிசோதனையெல்லாம் வந்து பார்த்துட்டு தேன் எறும்பு சாப்பிட்டு உங்களுக்கு போலி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் ஒரே ஒரு பரிசோதனை, ஒன்று லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், ரெண்டாவது நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில்வர் தட்டில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 சொட்டு 3 சொட்டு தேனை சென்டராக ஊற்றிட்டு அந்த சில்வர் பத்திரத்தை லேசாக ஆட்டினீங்கன்னா தேன் கூடில் இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப் வந்து இந்த ஒரிஜினல் தேனில் வந்து அப்படியே உருவாகும். இது டூப்ளிகேட் தேனில் இந்த சக்கரை தண்ணி கொடுக்குறதுலலாம் உருவாகாது. நேச்சுரலாக இயற்கையாக வர தேனில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முதல்ல இருக்கிற ஒரு டெஸ்டிங் பர்பஸ்.
1: ஒரு 300 தேனீப்பெட்டிகள் வச்சுருக்கிறதா சொல்கிறீங்க, இவ்வளவு தேனீப்பெட்டிகளுக்கும் அங்கங்கே பூக்கள் இருந்தால் தானே நமக்கு தேன் கிடைக்கும்?
0: கண்டிப்பாக இருக்குங்க ஐயா. நாங்கள் அதுக்கு மாதிரி தான் இருக்க விவசாயிகளை இப்போ தென்னந்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம், வாழைத்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம்.

0: நான் சொன்ன மாதிரி என்னோடய பண்ணை வந்து 60 ஏக்கர். 60 ஏக்கர் வந்து நாங்கள் மற்ற பயிர் வகைகள் எதுவும் பண்ணல, எல்லாமே மர வகைகள், காய்கறிகள், மாதிரி பழங்கள் தான். அப்போது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அங்கே மரங்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து எங்களுக்கு 40 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது, அதனால் எங்களுக்கு அந்த ஒரு இடையூறு இல்லை.
1: அது ஒரு அனுகூலம் உங்களுக்கு.
0: ஆமாம், அது உண்மையாகவே சொல்லணும்னா இயற்கை அதுக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. நான் நிறைய தேன் பண்ணை வச்சுருக்கவங்களெல்லாம் போய் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல ஒரு 10 தென்னை மரம் தான் இருக்கும், அங்கே ஒரு 40 பெட்டி வச்சுருவாங்க. நான் நல்லா தேன் எடுக்கிறேன், நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு வாங்க. ஒரு ஒரு ஒரு 10 ஏக்கரில் மாமரம் இருக்கும், மாமரத்து ஃபுல்லாக வந்து தேன் பெட்டி வச்சுருப்பாங்க, நான் நல்லா வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு வாங்க. அதில் ஒரு விஷயம் எனக்கு புரியல, மாமரம் வந்து வருஷத்துக்கு 2 முறை தான் பூக்கும், 1 முறை நல்ல ஒரு ஈல்டு, அந்த அந்த ஒரு ஒரு மாதம் பூ இருக்கும், 2வது கார்காயின்னு சொல்லுவாங்க, அது வந்து சிம்மா கொஞ்சமாக காய்க்கும். இது எப்படி சாத்தியமாகுதுன்னு நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், நானும் யோசனை பண்ணுவேன்.
1: ஒரு பெட்டியில் தேனீக்கள், அந்த ராணி தேனி, வேலைக்காரா தேனி, இப்படி பல்வேறு வகையான தேனீக்களை உண்டி விடுறீங்க. அந்த ஈக்கள் நமக்கு எங்கே கிடைக்கும்? ஒன்று, இந்த ஒரு பெட்டியில் வச்ச இந்த தேனீக்கள் வந்து எவ்வளவு காலம் அதிலே இருக்கும், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நமக்கு 3 மாதத்துக்கு 1 முறை அதில் தேன் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்போ இந்த பெட்டிகளெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க?
0: ஐயா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஒரு ஆண்டு, இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் வந்து தேன் கண்டினியூஸாக எடுக்கலாம். ஓகேங்களா, ஜனவரிலையும் தேன் எடுக்கலாம், பிப்ரவரிலையும் தேன் எடுக்கலாம், மார்ச்லேயும் தேன் எடுக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வறட்சி, இந்த டைமில் தேன் எடுக்க முடியாது. இந்த மாதம்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பெட்டியை வந்து பிரிக்கணும். ராணியை ரெண்டு, ஒரு பெட்டியில் இருக்கிற ஒரு ராணி தான், அந்த ஒரு ராணியை வந்து 2 ராணியாக உருவாக்கணும், இன்னொரு ராணியை உருவாக்கி பெட்டியை பிரிக்கணும். பராமரிப்பு, நோய்கள் நோய்கள் வரும், தேனீக்களுக்கு நோய்கள் அடிக்கடிக்கு வரும், அந்த நோய்களெல்லாம் பராமரிப்பு பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மெழுகுன்னு பூச்சி அப்படின்னு இருக்குது, இது வந்து தேனீக்களில் பெரிய சவாலே அதுதான். அது அதை வந்து அதெல்லாத்தையும் நீக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி பெட்டிகளை வந்து டெவலப் பண்ணி அடுத்து வேறு எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும், மாற்றணும். இன்னும் அந்த மாதிரி அந்த 3 மாதங்கள் இதுக்கு சரியாக போய்டும். மறுபடியும் ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதம் தேன் எடுக்கலாம், நவம்பரில் மழை அதனால் தேன் எடுக்க முடியாது. மறுபடியும் டிசம்பர்லேருந்து மறுபடியும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நிற்க ஆரம்பித்து பூக்கள் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பித்து மறுபடியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்புறம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6 மாதம் தேன் எடுக்கலாம். 6 மாதம் வந்து மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த 6 மாதம் தேன் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மீதி இருக்கிற 6 மாதத்தில் பெட்டிகளை உற்பத்தி பண்ணணும். தேனை உற்பத்தி பண்ண முடியாது, பெட்டிகளை உற்பத்தி பண்ணி பெட்டிகளை வந்து வியாபாரம் பண்ணலாம். இன்னொன்று வந்து, நீங்கள் பெட்டிகளை தேனீக்கள் எங்கே வாங்கலான்னு கேட்டிங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. மெயினாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரி ஆராய்ச்சி நிலையங்களில் வந்து எல்லா இடத்துலையுமே, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எல்லா கொடுத்துட்ருக்குறாங்க, அங்கேயும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, சப்சிடியில் கொடுக்குறாங்க. மெயின்
1: வேளாண் அறிவியல் நிலையம்,
0: ஆமாம்,
1: வேளாண் ஆராய்ச்சி நிலையம்,
0: ஆராய்ச்சி நிலையம், ரெண்டு இடத்துலையும் வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்க.
1: உங்கள்கிட்ட இருக்குமா?
0: எங்ககிட்ட இருக்குது, நாங்களும் கொடுக்குறோம்.
1: வேறு என்னென்ன உப பொருட்கள் கிடைக்கும்
0: தேன் பெட்டியில்? ஐயா, தேன் மெழுகு எடுக்கலாம். தேன் மெழுகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நிறைய லிப்ஸ்டிக், அழகு சாதன பொருட்கள் வந்து தயார் பண்ணுறாங்க, மெயினாக அது போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து மெழுகு கேண்டில்ஸ் தயாரிக்கலாம், அதுக்கு கொடுத்துட்ருக்குறோம். வெனம் எடுக்கிறாங்க தேன் பெட்டியிலேருந்து, இப்போ அதெல்லாம் வந்து குரோர் கணக்கில், ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 13-14 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. அதுக்கு நான் இது வரைக்கும் அது ஒன்றும் ஈடுபடல.
1: அது என்ன வெனம்?
0: அது பாய்சன்,
1: விஷம்,
0: விஷத்தை எடுத்து அந்த தேனியுடைய விஷத்தை எடுத்து இப்போ கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய, அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்தளவில் 2 பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அதனுடைய மகரந்தம் எடுத்து தனியாக விற்கிறாங்க, ராயல் ஜெல்லி அதை எடுத்து தனியாக சேல் பண்ணலாம், அதுக்குண்டான ஒரு இது இருக்குது. வெறும் ராணியை மட்டுமே உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுற ஒரு அமைப்பும் இருக்குது தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுக்கு அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க. வெறும் ராணி மட்டும் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க, அதுலேயும் வருமானம் இருக்குது.
1: வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தீங்க, அங்கே கொஞ்சம் உடல் ரீதியான சிரமங்கள்லாம் ஏற்பட்டு திரும்ப வந்துட்டீங்க.
0: ஆமாம்,
1: அங்கே சம்பாதிச்ச சம்பார்த்தனை இங்கே கிடைக்குதா இப்போ?
0: இல்லையா, நான் சம்பாதித்த எதிர்பார்த்து இங்கே வரல. நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுன்றதாக தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். எனக்கு 3 பேர் குழந்தைங்க இருக்காங்க, என் மனைவி, என் 3 குழந்தைங்க, என்ன அம்மா. எங்களுக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான எல்லா வருமானமும் என்னுடைய விவசாயத்து மூலமா கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, நல்லா சந்தோஷமாக இருக்கும்.
2: என்ன பட்டக்கா, தேனி வளர்ப்பு பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க

0: சரவணா நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையா விளக்கம் கொடுத்திருந்தாங்கல்ல.
1: கேட்டே முத்தழகு, இயற்கை விவசாயத்துல முக்கியமான ஒண்ணு இந்த தேனீ வளர்ப்புன்னு ரொம்பவே அழகா புரிய வச்சிட்டாரு
0: அக்கா. இந்த தேனீ வளர்ப்ப எப்படி செய்யணும், அதுல இருக்கிற இதர பயன்பாடு பத்தியும் தெளிவா சொன்னாரு.
1: மருத்துவ குணம் உள்ள இந்த தேனை நாமளே சுத்தமான முறையில தேன் வளர்ப்பு செஞ்சு உற்பத்தி பண்ணா அதுல நமக்கு நல்ல லாபம் தான் போலவே.
0: ஆமாக்கா, இதுக்கு பயிற்சியும் தாராங்க, கடன் உதவியும் செஞ்சு தாராங்க. இத நாம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்க்கா.
1: நிச்சயமா முத்தழகு, இந்த தகவலை உங்க மாமா வந்த உடனே சொல்லி தேனி வளர்ப்புக்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு நல்ல முறையில தேனை உற்பத்தி பண்ணிடலாம்.
0: கண்டிப்பாக்கா.
2: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
3: கால்நடைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் வழிகோலும் பயிர் வகை தீவன பயிர் ரகங்கள். பயிர் வகை தீவனங்கள் கால்நடைகளில் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கின்றன. இப்பயிர்களில் அதிக அளவில் புரத சத்து, வைட்டமின்கள், தாது உப்புக்களான பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் உள்ளதால் கால்நடை தீவனத்தில் இச்சத்துக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களை விட பயிர் வகை தீவன பயிர்களின் விளைச்சல் குறைவாக இருப்பினும் கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் குறிப்பாக புரத சத்து அதிகமாக இருப்பதால் இவ்வகை தீவன பயிர்களை இயற்கை புரத வங்கி என்று அழைப்பது சாலச் சிறந்தது. இப்பயிர்கள் அடர் தீவனத்திற்கு ஒப்பாகவும் மேலும் அதற்கு மாற்று தீவனமாகவும் கருதப்படுகின்றது. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களுடன் பயிர் வகை தீவன பயிர்களை கலந்து கொடுப்பதால் தீவனத்தின் சுவை கூடுவதோடு உட்கொள்ளும் திறனையும் அதிகரிக்கின்றது. பயிர் வகை தீவன பயிர்களை தனி பயிராகவும் புல் மற்றும் தானிய வகை பயிர்களோடு கலப்பு பயிராகவும் பயிரிட்டு அதிக விளைச்சல் பெறுவதோடு சரிவிகித சத்துள்ள தீவனத்தை கால்நடைகளுக்கு அளிக்க முடியும். குறைந்த வயதுடைய பயிர் வகை பயிர்களை 50 முதல் 60 நாட்களில் அறுவடை செய்யலாம். பயிர் வகை பயிர்கள் காற்றில் உள்ள தலைசத்தினை வேர் முடிச்சுகளின் மூலம் மண்ணில் நிலைநிறுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது. கலப்பு மற்றும் ஊடு பயிராக பயிர் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. அதிக சுவையுடன் இருப்பதால் கால்நடைகளின் உட்கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. புல் வகை தீவன பயிர்களை விட 2 முதல் 3 மடங்கு அதிக புரதச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளை கொண்டது. கால்நடை தீவன விகிதாச்சாரத்தில் அடர்த்தீவன அளவை குறைத்து பயிர் வகை தீவனத்தை அதிகரிப்பதன் மூலம் தீவன செலவை குறைக்கலாம். பயிர் வகை தீவன பயிர்களில் குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால், தீவன தட்டைப்பயிறு ஆகியவை தீவனத்திற்கென்றே பயிரிடப்படுகின்றன. தீவன தட்டைப்பயிரை தவிர ஏனைய பயிர்களை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். பொதுவாக பயிர் வகை தீவன பயிர்கள் அதிக வறட்சி, சத்து குறைபாடு, நீர்த்தேக்கம் மற்றும் தட்பவெப்ப நிலை மாற்றங்களை தாங்கி வளராது. முதலாவதாக குதிரை மசால். தீவன பயிர்களின் ராணி என்று அழைக்கப்படும் குதிரை மசாலை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். கால்நடைகள் அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய தீவன பயிர்களில் முதன்மையானது குதிரை மசாலாகும். இப்பயிரில் அதிக புரதச்சத்தும் வைட்டமின் ஏ உயிர் சத்தும் உள்ளதால் குதிரை, முயல் மற்றும் கோழிகளுக்கும் தீவனமாக அளிக்கலாம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலும் பயிரிடப்படுகிறது. அடுத்ததாக கோ 3. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தீவன பயிர் துறையிலிருந்து 2017 குதிரை மசால் கோ 3 என்ற ரகம் வெளியிடப்பட்டது. மிருதுவான மற்றும் கரும்பச்சை இலைகளுடன் கூடிய அதிக தண்டுகளை உடையது. 1 ஹெக்டேருக்கு 125 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. இந்த ரகத்தில் அதிக புரதச்சத்து மற்றும் அதிக உலர் விளைச்சலும் கிடைக்கிறது. அடர்த்தியாக பூக்கும் திறன் கொண்டதால் கூடுதல் விதை உற்பத்தி கிடைக்கப்பெறுகிறது. விரைவாக தழைக்கும் திறனுடையதால் ஆண்டுக்கு 14 முறை அறுவடைகள் செய்யலாம். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65 நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம். அதிக சுவையுடைய காரணத்தால் கால்நடைகள் மிகவும் விரும்பி உண்ணுகின்றன. அடுத்ததாக கோ 4. குதிரை மசால் கோ 4 என்னும் பயிர் வகை தீவன பயிர் வருடத்திற்கு 1 ஹெக்டேருக்கு 120 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இதன் புரத சத்து 18.6% ஆகும். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65 நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் அறுவடை செய்யலாம். கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்திக்கு தேவையான கால்சியம் மற்றும் முக்கிய வைட்டமின்கள் இப்பயிரில் உள்ளது.

0: கால்நடைகளால் பெரிதும் விரும்பி உண்ணக்கூடியது. அடுத்ததாக வேலி மசால். குதிரை மசாலை போன்று இல்லாமல் இப்பயிர் எல்லா மண் வகைகள் மற்றும் பருவங்களிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டது. வேலி மசால் பயிரை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இரவையில் மிக நன்றாக செழித்து வளரும் தன்மை கொண்டது. விதைத்து ஒரு வருட வளர்ச்சிக்கு பிறகு நீர் பாய்ச்சாமல் மானாவாரியில் பராமரித்து பசுந்தீவன விளைச்சலை பெறலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடியதால் மானாவாரி மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் கொழுக்கட்டை புல்லுடன் கலப்பு பயிராக பயிரிடலாம். இதனால் கால்நடைகளுக்கு சரிவிகித உணவளிக்க வழிவகுக்கிறது. அடுத்ததாக கோ 1. தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இப்பயிர் 1976 தாய்லாந்து நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரகம் 19.2% புரதச்சத்தும் 27% உலர்ச்சத்தும் 55.3% செரிக்கும் தன்மையும் கொண்டிருப்பதால் இதை கால்நடைகளுக்கு குறிப்பாக ஆடுகளுக்கு சத்துள்ள தீவனமாக பயன்படுத்தலாம். பசுந்தீவன விளைச்சலாக ஒரு வருடத்தில் ஹெக்டேருக்கு 130 டன் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக கோ 2. இந்த ரகம் வேலி மசால் கோ 1 ரகத்தினை காமா கதிர் மூலம் சடுதி மாற்றம் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டது. ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 130 டன் பசுந்தீவன விளைச்சல் மற்றும் ஒரு ஹெக்டேருக்கு 33 டன் உலர் பொருட்கள் விளைச்சல் தரவல்லது. இதன் புரதச்சத்து 16.5% ஆகும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு ஏற்றது. அனைத்திந்திய அளவில் பயிரிட ஏற்றது. விதைத்த 70 முதல் 75 நாட்களிலும் முதல் அறுவடை செய்யலாம். அடுத்தடுத்த அறுவடைகள் 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியில் செய்யலாம். வேலி மசால் விதைகள் நன்றாக முளைக்க மிதமான வெந்நீரில் வேலி மசால் விதைகளை போட வேண்டும். 5 நிமிடங்கள் கழித்து நீரை வடித்துவிட்டு விதைகளை நிழலில் உலர வைத்து விதைத்தால் சுமார் 80% முளைப்பு திறன் கிடைக்கும். அடுத்ததாக தீவன தட்டை பயிர் கோ 9. புரதச்சத்து மிகுந்த நார்ச்சத்து குறைவாக இருப்பதால் கால்நடைகள் தீவன தட்டை பயிரினை கழிக்காமல் விரும்பி உண்ணுகின்றன. மேலும் தானிய வகை தீவன பயிர்களான தீவன சோளம் மற்றும் மக்காசோளம் ஆகியவற்றுடன் கலப்பு தீவனமாக பயிரிட ஏற்றது. தீவன பயன்பாடு தவிர பிரச்சனைக்குரிய நிலங்களில் பயிர் வகை தீவன பயிர்களை பயிரிடுவதன் மூலம் மண்வளத்தை மேம்படுத்தலாம். உவர் நிலத்தில் குதிரை மசால் மற்றும் வேலி மசால், கலர் உவர் நிலத்தில் வேலி மசால் போன்ற பயிர்களை தேர்வு செய்து வளர்ப்பதன் மூலம் தீவன உற்பத்தியை பெருக்கலாம். மேலும் விதை உற்பத்தி செய்து விதைகளை மற்ற விவசாயிகளுக்கு விற்பதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். கால்நடைகளின் சரிவிகித உணவை உறுதிப்படுத்துவதில் பயிர் வகை தீவன பயிர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.
1: இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் இரவு 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்க துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8 கோடி 6 லட்சம் ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின் தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27ஆம் தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் இரவு மணி 9:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் இக்கண்காட்சிக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.

0: இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 10 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேர்கள் இனி கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்கின்றது காதல் வைரஸ் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

நேரமிரவு 8:12 நேரில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின். இனி பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக பாடல்.

நிறமிரவு 8:18 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மதுர தென்றல் நிகழ்ச்சியில். இனி அல்லி அர்ஜுனா திரைப்படத்திற்காக பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:26. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: நேரம் இரவு 8:31 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரத்தென்றல்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும்.
2: கிட்டத்தட்ட 34 ஆண்டு காலம் ஒரே ஓட்டம், பணி அந்த பணி இந்த பணி சொல்லி ஓடிட்டே இருந்தீங்க. அரசு பணி அப்படின்னால கண்டிப்பா தெரியும், ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் உண்டு. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த நாள் பற்றி ஒரு பசுமை நினைவுகள் ஞாபகம் இருக்கா சார்? அதை பத்தி எங்களுக்கு நேர்களுக்கு சொல்லுங்க சார்.
3: கண்டிப்பா. அதாவது என்னுடைய பணிக்காலத்தில் பல்வேறு விதமான பணிகளை நான் செஞ்சிருக்கிறேன். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பணி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நான் முதல்வராக பணியாற்றிய போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, கிட்டத்தட்ட 29 பேராசிரியர்களை நிரந்தர பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும், ஒரு 9 அலுவலர்கள் அதாவது அந்த கிளரிக்கல் போஸ்ட்ல போடக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அந்த இதுவும் எனக்கு கிடைச்சது. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் வந்து நேர்காணல் நடத்தி அந்த 38 பேரை செலக்ட் பண்றதுக்காக நான் 1400 பேரை நேர்காணல் பண்ணேன். 1400 பேரை நேர்காணல் பண்ணி தகுதியின் அடிப்படையில் 38 பேரை செலக்ட் பண்ணேன். நான் பணி ஓய்வு பெறும்போது இந்த 38 பேருமே என்னிடம் வந்து, சார் உங்களால தான் எங்களுக்கு இங்க இந்த மாதிரி பெர்மனன்ட் பதவி கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கல்வி தகுதி இருந்தது, திறமை இருந்தது. 1400 பேரை நான் வந்து நேர்காணல் செஞ்சதுல நீங்க தான் சிறந்தவர்களா இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் வந்து அந்த செலக்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு பணியமர்த்தினேன். அதனால நீங்களும் திறமையானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த இதை அவங்களுக்கு வந்து எடுத்து சொன்னேன். அந்த ஒரு நினைவு இப்பவும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா, நான் பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள்ல வந்து 27 வயசு அந்த உதவி பேராசிரியர் தான் மிக குறைந்த வயது. அவர் இன்னும் 30 வருஷம் வேலை வைப்பாருங்க. சோ இந்த காலம் இன்னும் 30 வருஷ காலம் நான் அந்த கல்லூரிக்கு சென்றால் கூட என்னையே இவர் தான் வந்து முன்னாள் முதல்வர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அங்க உள்ளவங்க என்னைய நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது எனக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது.
2: அந்த அளவுக்கு வந்து அவங்க பல்வேறு பேருடைய இதயங்கள்ல நீங்க இருக்கீங்க. இப்ப பணி ஓய்வு பெறு உங்க வாழ்க்கை எப்படி சார் போயிட்டு இருக்கு?
3: அதாவது 2019 நான் ஓய்வு பெற்ற உடனே சிறிது காலத்திலேயே, ஒரு 6 மாச காலத்திலேயே வந்து கொரோனா பெருந்தொற்று காலம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் வந்து லாக்டவுன் சொல்லக்கூடிய அந்த காலம், யாருமே வெளியே போகக்கூடாது, வெளியில வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முழு அடைப்பு காலமாக இருந்ததுனால நான் எங்கேயுமே வேற எங்கேயும் போக முடியல. ஆனால் எப்பொழுது அந்த கொரோனா காலம் வந்து தளர்வு ஏற்பட்டதோ, அதன் பிறகு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியில முதல்வர் பதவிக்கு ஆள் தேவை என்ற விளம்பரம் பார்த்தேன். அதற்கு நான் மனு செய்தேன். அங்கே நேர்காணலுக்கு சென்றேன். அங்கே என்னைய முதல்வராக, அவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு முதல்வராக என்னை பணி நியமனம் செய்தார்கள். அந்த கல்லூரியில 2 ஆண்டு காலம் வேலை பார்த்தேன். அதுக்கு அப்புறம் அங்கிருந்து நான் மதுரை நகர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தில் அமைந்துள்ள அன்னை ஃபாத்திமா கல்லூரி முதல்வராக அதில் வந்து ஏறத்தாழ ஒரு 18 மாதங்கள் பணியாற்றி தற்சமயம் வந்து எந்த பதவியிலும் இல்லாமல் இப்போ சமூக சேவையில்

0: ஈடுபட்டு கொண்டு வருகிறேன்.
1: இப்போ என்ன விதமான சமூக சேவை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார், சோசியல் சர்வீஸ் என்னென்னங்க சார்?
0: முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்ற உடனே அந்த கொரோனா காலம் வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோரம் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ திருநகரில் இருக்கக்கூடிய வந்தே மாதரம் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருந்தது. அவங்க வந்து எல்லாரும் இந்த மாதிரியாக ஒருமித்த கருத்து உள்ள எல்லாரையும் அணுகி அவர்கள் மூலமாக பண உதவி பெற்றோ அல்லது பொருட்கள் உதவி பெற்று இந்த மாதிரி ரோட்டோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தயாரித்து வழங்கக்கூடிய ஒரு இதை செஞ்சாங்க. அதில் அந்த காலகட்டத்தில் நான் என்னை வந்து முழுமதுமாக ஈடுபடுத்தி கொண்டேன். அது வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு மனசில் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு மன இதை தந்துச்சு எனக்கு. இது அதுக்கப்புறம் அது தளர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்லூரிகளில் முதல்வராக பணியாற்றி அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரியான பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி அப்படின்ட்டு அந்த சொசைட்டியுடைய தலைவராக மதுரை மாவட்ட தலைவராக இருக்கேன். இதன் நோக்கம் என்ன அப்படின்னா பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு அறிவியல் பற்றிய விஷயங்களை எடுத்து சொல்றது தான் அந்த மாதிரியான வேலை. இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருக்கிறேன். அது போல வந்து நிறைய அறிவியல் சம்பந்தமாக உரையாற்ற கல்லூரிகளுக்கு கூப்பிடுறாங்க. அந்த இதுக்கு நான் போய்கிட்டு அதுல வந்து அறிவியல் தினம் வருஷம் வருஷம் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில். அதை முன்னிட்டு ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்னைய வந்து நிறைய கல்லூரியில் கூப்பிட்டுருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு நான் லேடி டோக் கல்லூரியில் அறிவியல் தினத்தில் போய் உரையாற்றிட்டு வந்தேன். லதா மாதவன் கல்லூரியில் போயிருக்கிறேன், அங்கே போய் உரையாற்றிட்டு வந்தேன் சிறப்பு விருந்தினராக. அதே போல் தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி அங்கேயும் போய் அறிவியல் தின உரை ஆற்றிட்டு வந்தேன். அதே போல் யாதவர் கல்லூரி அங்கேயும் போய் அறிவியல் தின உரை ஆற்றிருக்கேன். மேலூர் அரசு கல்லூரியில் அங்கேயும் போய் அறிவியல் தின உரை ஆற்றிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரியாக மாணவர் மத்தியில் தொடர்ந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பரிசையும் இருந்து எதிர்காலத்துக்கு சிறப்பாக வழிகாட்டணும்.
1: உங்களுடைய சமூக சேவைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா?
0: ஆமா, இது வந்து திடீர்னு எனக்கு ஒரு போன் வந்தது பாத்துக்கீங்க. நீங்க மதுரையில தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு ரொம்ப பிரபலமானவர் கேட்டாரு. அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான். அவரு வந்து யாருன்னா அவங்க மதுரை அட்சய பாத்திரம் சேவை அமைப்பு அப்படின்ட்டு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க, திரு நெல்லை பாலு அவர்கள். அவங்க எனக்கு திடீர்னு போன் பண்ணி நீங்க வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி மதுரையில இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, மதுரையில தான் இருக்கேன். உங்களை வந்து நாங்க கௌரவிக்கணும், நான் பாத்துக்கிட்டே தொடர்ந்து பாத்துக்கிட்டு வர்றேன். பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்க பங்கு பற்றி அதனுடைய இதெல்லாம் வந்து பேப்பர்ல செய்தித்தாள் மூலமாக நான் பார்த்துட்டு வரேன். உங்களை போன்றவங்கள நாங்க வந்து பாராட்டணும், அங்கீகரிக்கணும் உங்களுடைய சேவை அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த அட்சய பாத்திர சேவா ரத்னா அப்படிங்கக்கூடிய ஒரு அவார்டு ஒண்ணு கொடுத்தாங்க. அதை வழங்கினது யார் அப்படின்னா மிகச்சிறந்த எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன்.
1: உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன சார் பண்றீங்க?
0: அது நான் வந்து வானொலி கேட்பேன், அதே போல டிவி செய்தி கேட்கறது. எனக்கு உலக செய்தி மற்றபடி அரசியல் செய்திகள் கேட்பதில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அதே போல தினசரி வந்து 3 செய்தித்தாள் படிக்கக்கூடியவன் தினசரி. இது வந்து செய்தித்தாள் படிக்கக்கூடிய அந்த பழக்கம் எனக்கு எந்த வயசுல வந்துச்சு அப்படின்னா 11ஆவது வயசு, அதாவது நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த காலகட்டத்தில் செய்தித்தாள் தமிழ் செய்தித்தாள் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அது வந்து என்னுடைய அந்த ஹாபி போயிட்டு இருக்குது.
1: இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்க அனுபவத்தின் மூலமாக இன்றைய கால இளைஞர்களுக்கு லைஃப்ல நல்லா வரணும், அவங்க தொழில் ஜாப்னாலும் சரி பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி அவங்க நல்லா வரணும் அப்படின்னா உங்க அனுபவத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க?
0: பிரதிபலன் எதிர்பார்க்காம கடமையை செய்யணும், இதுதான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி செய்யும் பொழுது அதுக்கு அப்ப பிரதிபலன் கிடைக்காது அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய பிரதிபலன் எங்க இருந்து வரும்னா இறைவனிடத்திலிருந்து வரும். அதே போல இளைஞர்கள் சரி மாணவர்கள் சரி, மாணவர்களுக்கு முக்கியமா நான் சொல்றது என்ன அப்படின்னா அந்த பள்ளி பருவத்துல படிக்கக்கூடிய படிப்பு வந்து கழுத்து வரைக்கும் தான் உள்ளது, அது வந்து வெளியே தெரியாது. கல்லூரியில படிக்கக்கூடிய படிப்பு மட்டும்தான் வெளியே தெரியக்கூடியது, தலைக்கு வரை வரக்கூடிய அந்த படிப்பு. அந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ வந்து இளங்கலை ஒரு 3 ஆண்டு காலம், முதுகலை ஒரு 2 ஆண்டு காலம். இந்த 5 ஆண்டு காலம் படிக்கக்கூடிய படிப்பு தான் அவருடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அமையக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளைஞர்களும் சரி மாணவர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா நேரத்தை எந்த அளவிற்கு இந்த படிப்பிற்காக தங்களுடைய நேரத்தை அதில் செலவழித்து படிக்க முடியுமோ அதை அவர்கள் செய்யணும். அதுபோல வந்து எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளும், அது ரொம்ப முக்கியம். அதே போல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேண்டும். அதாவது நம்மளுடைய மனது ஆரோக்கியம் பெறும்.

0: எப்பொழுது நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கோ அப்பொழுது நம்ம உடல் முழுவதுமாக ஆரோக்கியம் பெறும்.
1: சார் ரொம்ப அழகாவே சொன்னீங்க சார். அதாவது அப்துல் கலாம் வந்து மாணவர்களுக்கு சொல்றத இன்னைக்கு அப்துல் காதிர் வந்து இன்னைக்கு மாணவர்களுக்கு சொல்ற ஒரு கருத்து சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நிகழ்ச்சி நிறைவா நீங்க விரும்பி இன்றளவும் ரசித்து இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் என்ன பாடல் உங்களுக்கு போடலாம்
0: சார்? எனக்கு வந்து பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணதாசன் எழுதிய பாடலாக இருக்கும், அதே போல வேதா இசையமைத்த பாடல். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். இன்னும் சொல்ல போனா சில நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்க பாட சொல்லுவாங்க, அப்ப பாட சொல்லும் போது நான் இந்த பாடத்தை படிக்கிறது உண்டு.
1: சார் அதைத்தான் நாங்களும் சொல்றோம், நல்லா நீங்க பாடுறீங்க. ஒரு 4 வரி எங்கள் நேர்களுக்காக கொஞ்சம் பாடி காட்டுங்க சார்.
0: ஓ கண்டிப்பா பாடணுமா?
1: கண்டிப்பா சார்.
0: நான்

0: வந்தார் உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்
1: பாடலே அழகா பாடி முடிச்சிட்டீங்களா சார் ரொம்ப சந்தோஷம் சார் சார் அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தை குறிப்பா இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா கேட்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒருத்தவருடைய மனதுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நம்பிக்கையில நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு ஆகாஷ்வாணி மதுரையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய இந்த சேவை மாணவர்களுக்கு உங்களுடைய இந்த முன்னேற்றக்கூடிய இந்த சேவை வந்து நீண்ட இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறோம் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி வணக்கம் சார்
2: நான் வந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கக்கூடிய அந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்

0: இதுவரை ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்களின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.
1: நேர்வரவு 8:46 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்வது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக இதோ.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவா தான் எல்லாமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரமிரவு 8:53 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தின்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் இனி மன்னன் திரைப்படத்திற்காக பாடல் வருகிறது.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: நீ கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் சென் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
3: அந்த பாடலுடன் திரை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
4: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் ஷகுன் சோப்ரா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. Government approves setting up of integrated

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாம் திரை இசை பாடல்களை. மதுரத்தென்ற நிகழ்ச்சியில் வலம் வரும் முதல் பாடலாக ஜெயில் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்னன்னே, மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நன்றி நேயர்களே. நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் உன்னத உயிரியல் உரை வழங்குகிறார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டி கே ஜெயபிரகாஷ் அவர்கள்.
2: புவி தோன்றி சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது என்று ஆய்வாளர்களுடைய கருத்து. இப்புவியானது மலைகள், சமவெளிகள், பனியாறுகள் போன்றவற்றையெல்லாம் கொண்டு உயிரினங்களை தாங்கும் ஒரு கோளாக விளங்குகிறது. இதில் உள்ள உயிரிகள் உயிர்கோளம் என்னும் சிக்கலான ஒரு அமைப்பில் காணப்படுகின்றன. உயிர்கோளத்தில் காணப்படுகின்ற உயிரினங்களுக்கிடையே பல விந்தையான நிகழ்வுகளும் புதிர்களும் நிறைந்துள்ளன.

சிலவற்றை நம்மால் காண முடிகிறது. மற்றவை அவைகளின் செயல்பாட்டில் விளைவாக அனைவருடைய கவனத்தையும் இருக்கின்றன. சூரியகாந்தி மலர் சூரிய ஒளியை நாடி சாய்வதும் இருண்ட வனத்தில் மின்மினி பூச்சியின் மிளிரும் தன்மையும் தாமரை இலையின் மீது பட்ட நீர்த்துளி உருண்டோடுவதும் விந்தையா நிகழ்விற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. புவி என்கிற கோல் உயிரட்ட நில அமைப்புகளையும் உயிருள்ள அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அதிசய கோளாக உள்ளது. இவற்றில் உன்னத அறிவியல் என்பது ஒரு வியக்கத்தக்க படைப்பாகும். உயிரினங்களின் வியக்கத்தக்க கட்டமைப்பு, பரிணாமம், அவற்றின் வாழ்க்கை முறைகளை ஆழமாக படிக்கும் ஒரு உன்னதமான அறிவியல் தான் உன்னத உயிரியல் என்று நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த உயிரினுடைய தோற்றத்தை பற்றி நாம் சற்று பார்க்கலாம் நினைக்கின்றோம். அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆக்கப்பட்டது. தேன் கூட்டிலுள்ள பல சிறிய அறைகள் கொண்ட அமைப்பை தக்க திசுவில் கண்டறிந்து 1665 செல் என்று ராபர்ட் ஃபூக் என்பவர் பெயரிட்டார். மைக்ரோகிராபியா என்ற பெயரில் அதனை தொகுத்தார். ஆண்டன் ஃபான் லீவன் ஹாக் என்பவர் தான் கண்டறிந்த ஒரு செல் துகள்களுக்கு அனிமல் கியூல் என்று பெயரிட்டார். ராபர்ட் ப்ரவுன் என்னும் அறிவியலார் 1839 செல்லில் காணப்படும் கோள வடிவ அமைப்பிற்கு உட்கரு என்று பெயரிட்டார். ஹெச்ஜே ருடால்ஃப்சோ என்பவர் 1824 பிரெஞ்சு அறிவியலார் செல் கோட்பாட்டு கருத்தை வெளியிட்டார். மாத்தியோ சிலிடன் என்னும் ஜெர்மனி தாவரவியலார், தியோடன் சிவான் என்னும் ஜெர்மனி விலங்கியலார் 1833 செல் கொள்கையின் அடிப்படை பண்புகளை கூறினார்கள். அந்த அடிப்படை பண்புகளின் அடிப்படையில் தொன்மை உட்கரு, மெய் உட்கரு என்று இரண்டு விதமான செல்களாக பிரித்தனர்கள். மரபணுக்களுடைய உயிரினங்கள் ரகசியங்களெல்லாம் டிஎன்ஏ ஆரணுக்கள் கடத்தக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. மரபணுக்கள் மற்றும் பரம்பரை பண்புகள் கடத்தப்படுவதை ஆய்வு செய்யக்கூடியது. உயிரினங்களுடைய வளர்ச்சி செயல்பாட்டிற்கான மூலக்கூறு குறியீடாக டிஎன்ஏன்னு சொல்லும்படியான டி ஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் அமிலம் விளங்கி கொண்டிருக்கிறது. வில்ஹெல்ம் ராக்ஸ் என்பவர் 1883 செல்லில் காணப்படும் குரோமோசோம்கள் பாரம்பரிய பண்புகளை கடத்த காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று விவரித்தார். மோன் கோமேரி என்பவர் 1901 குரோமோசோம்கள் தனித்த இணைகளாக அமைந்துள்ளது என்று விவரித்தார். டி போவேர் என்பவர் 1902 மரபு பண்புகளை உள்ளடக்கிய மரபியல் தீர்மானிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது என்று விளக்கப்பட்டது. டபிள்யூஎஸ் சட்டன் என்பவர் அமெரிக்க மாணவர், கேமிட்டுகள் உருவாக்கத்தின் போது நிகழும் குரோமோசோம்களின் செயல்பாடுகளுக்கும் மெண்டலின் காரணிகளுக்கும் இடையே ஒற்றுமை காணப்படுகிறது என்று முன்வைத்தார். எத்தனை விந்தைகள் உடலில் குறிப்பிட்ட பண்புகளை தீர்மானிக்கக்கூடிய கண்ணின் நிறம், உயரம் போன்ற பண்புகளையெல்லாம் மரபணுக்கள் தீர்மானிக்கின்றன. டிஎன்ஏ இலைகள் சுருட்டப்பட்டு ஒரு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நூல் போன்ற வடிவத்தை கொண்டது குரோமோசோம்கள். செல் பகுப்பின் போது தோன்றும் புழு வடிவ அமைப்புகள் குரோமோசோம்கள் என்று அழைக்கப்பட்டது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பரம்பரை நோய்கள் என்று சொல்லக்கூடிய நோய்களெல்லாம் நாம் அலாட்பட்டு கொண்டிருக்கின்றோம். மெண்டலின் மரபு கடத்தல் விதிகளின்படி இவை சேய் உயிரிகளுக்கு கடத்தப்படுகிறது, அதாவது சந்ததிகளுக்கு கடத்தப்படுகிறது. தலாசீமியா, அல்பினிசம், ஃபினைல் கீட்டோனீரியா, அறிவால் செல் இரத்த சோகை நோய், ஹண்டிங்டன் கொரியா என்பது பரம்பரை நோய்களாக நமக்கெல்லாம் ஆய்வாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நோய்களை எவ்வாறு குணப்படுத்துவது என்று கேட்டால், மரபணு சிகிச்சை மூலமாக இந்த நோய்களை குணப்படுத்தலாம் என்று. மரபணு சிகிச்சை என்னும் செயல்முறையின் மூலம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட திடீர் மாற்றமடைந்த அலீல்களை கொண்ட ஒருவருடைய செல்களுக்குள் இயல்பான மரபணுவை செலுத்தி அவற்றை சரி செய்யலாம் என்று விஞ்ஞானிகள் நமக்கெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். திடீர் மாற்றத்தினால் உருவாகும் நோய்களான நீர்மத்திசு வளர்ச்சி, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் என்னும் சொல்லக்கூடிய இரத்தம் உறையாமை போன்ற நோய்களை குணப்படுத்தும் முயற்சியே மரபணு சிகிச்சையினுடைய முக்கிய நோக்கமாகும். மரபணு சிகிச்சையின் மூலமாக பரம்பரை நோய்களை குணப்படுத்தலாம் என்று ஆய்வாளர்கள் நமக்கெல்லாம் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மரபணு சிகிச்சையின் பயன்படுத்தக்கூடிய உத்திகளை பார்த்தால், மரபணு பெருக்குதல் சிகிச்சை, மரபணு தடை சிகிச்சை என்று இரண்டு முறைகளில் மரபணு சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய
உத்திகளாக நமக்கு தெரிவிக்கப்பட்ட

இருக்கிறது. இழந்த மரபு பொருளை ஈடு செய்ய மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யும் முறைக்கு மரபணு பெருகுதல் சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. உணர்த்தடை மரபணுக்களை நுழைத்து ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யும் சிகிச்சைக்கு மரபணு தடை சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. மரபணு சிகிச்சை என்பது உடல் செல் மரபணு சிகிச்சை, இனச்செல் மரபணு சிகிச்சை என்று இரண்டு வகைகளாக அறிவியலார் பிரித்து வைத்திருக்கிறார்கள். முழுமையான செயல்பாட்டுடன் வெளிப்படுத்தும் திறனுடன் உள்ள மரபணுக்களை உடற்செல்லில் செலுத்தி மரபியல் நோயை நிரந்தரமாக சரி செய்யும் முறை உடற்செல் மரபணு சிகிச்சை என்றும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு செல்லக்கூடிய வகையில் இனச்செல்களுக்குள் டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்தால் அதற்கு இனச்செல் மரபணு சிகிச்சை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மரபணு சிகிச்சையின் மூலமாக பரம்பரை நோய்களை எல்லாம் நாம் குணப்படுத்த முடியும் என்று ஆய்வாளர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மரபணு மாற்றத்தினால் விவசாயத்தில் எண்ணற்ற நன்மைகள் நமக்கு அதிகரிக்கின்றன. விவசாயத்தை நம்பிதான் நமது நாடு இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்தை நம்பிதான் நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மரபணு மாற்றத்தின் மூலமாக விவசாயத்தில் எண்ணற்ற நன்மைகள் நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டது. மிகப்பெரிய வரப்பிரசாதம். கிளைபோசேட் என்று சொல்லக்கூடிய களைக்கொல்லி அமெரிக்க நிறுவனமான மான்சாண்டோ மூலம் தயாரிக்கப்படுகிறது. தாவரத்தில் 5 ஈனோ பைருவேட் சிக்குமேட், 3 பாஸ்பேட் சிந்தடேஸ் நொதியை தடை செய்வதனால் தாவரங்களை கொள்ளுகிறது. இந்த நொதி நறுமணமூட்டம், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள் போன்ற இரண்டாம் நிலை தாவர வளர்ச்சிதை பொருட்களின் உற்பத்தியில் ஈடுபடுகிறது. தாவர பயிர்களில் சகிப்புத்தன்மையை உருவாக்க உத்திமன்வால் பாக்டீரியா மரபணு ஒன்றை நுழைப்பது மிகச்சிறந்த ஒரு உத்தியாகும். பாஸ்போ ஃபினோத்ரசின் என்னும் வேதிப்பொருள் அடங்கிய களைக்கொல்லி எதிர்ப்பு மரபணு மெடிகோ சடைவ என்னும் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இது அமோனியா உள்ளேற்பில் பங்கேற்கும் குளுட்டோமைன் சிந்தடேஸ் என்ற நொதியை தடை செய்கிறது. ஸ்டப்டோமைசஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ் இதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இதிலுள்ள பார் மரபணு பாஸ்போஃபினோத்ரைசின் அசிட்டில் டிரான்ஸ்ஃபரேஸ் இது பருத்தி, பீட்ரூட் போன்ற பயிர் தாவரங்களில் உள்நுழைக்கப்பட்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்களை உருவாக்குவதன் மூலமாக எண்ணற்ற விவசாயிகள் பயனடைந்து கொண்டிருக்கின்றனர், பலனடைந்து கொண்டிருக்கின்றனர். பீட்டி பருத்தி என்பது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரி. இது காய்ப்புழுவிற்கு எதிரான பூச்சி எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது. பேசல்லஸ் துருஞ்சின்சிஸ் என்னும் சொல்லக்கூடிய பாக்டீரியா 200க்கு அதிகமான நச்சுப்பொருள்களை உற்பத்தி செய்கின்றன. இவை லார்வா நிலையில் அந்துப்பூச்சிகள், வண்ணத்துப்பூச்சிகள், வண்டுகள், பருத்திக்காய்ப்புழுக்கள், உண்ணி போன்றவை அழிப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக விவசாயிகள் பயன்படக்கூடிய பீட்டி கத்திரிக்காய், இதுவும் மரபணு மாற்றமடைந்த ஒரு தாவரமாகும். பேசல்லஸ் துருஞ்சியன்சிஸ் என்னும் மண்வாழ் பேக்டீரியிலிருந்து பிரித்திருக்கப்பட்ட படிக புரத மரபணு கிரை 1AC என்ற மரபணுவை நுழைப்பதால் உருவாக்கப்பட்ட ஒரு தாவரம் தான் பீட்டி கத்திரிக்காய். பீட்டி கத்திரிக்காய் லெபடோடெரா வகை பூச்சியருக்கு தண்டுதலைப்பானுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கத்திரிக்காய் பீட்டி கத்திரிக்காய். அடுத்தபடியாக ஃப்ளேவர் சேவர் தக்காளி, அக்ரோபாக்டீரியத்தை பயன்படுத்தி மண்ணில் வாழக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம். இந்த அக்ரோபாக்டீரியத்தை பயன்படுத்தி மரபணு பொறியியல் மூலமாக ஃப்ளேவர் சேவர் தக்காளி உருவாக்கப்படுகிறது. ஒருவாறு உருவாக்கப்பட்ட தக்காளி நீண்ட நாட்களுக்கு இயல்பான நிறம் மற்றும் மனம் மாறாமல் நிலைநிறுத்தி வைப்பதன் மூலமாக விவசாய பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பொன்னிற அரிசி. அறிவில் எத்தனையோ விந்தைகள் நமக்கெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விந்தையான ஒரு செயல்பாட்டின் மூலமாக விவசாயம் தழைத்தோங்கி நின்று கொண்டிருக்கிறது. பொன்னிற அரிசி என்பது மரபணு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பொன்னிற அரிசி. அரிசியினுடைய அறிவியல் பெயர் ஒரைசா சடைவா என்பதாகும். வைட்டமின் ஏயின் முன்னோடியாக இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அரிசியின் உண்ணும் பகுதியில் நுழைக்கப்படுவதால் பொன்னிற அரிசி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதேபோல பச்சை மிளிர் ஒளிப்புரதம், அக்வாரியா விக்டோரியா என்னும் சொல்லக்கூடிய ஜெல்லி மீனிலிருந்து பிரித்திருக்கப்பட்ட ஒரு புரதம். அந்த புரதமானது பயோசென்சார்,
உயிர் உணர்வுகளை உருவாக்க

ஒரு மாற்று பெற்ற வடிவங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்தில் மனிதன் தோன்றிய வரலாறு என்பது தற்பொழுதும் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. பரிணாம வளர்ச்சி ஒரு இனக்கூட்டத்தில், ஒரு சிற்றினத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகள் ஏற்படும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படக்கூடிய மாற்றங்கள் பரிணாமம் என்று ஆய்வாளர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சூரிய குடும்பம் பூமியின் வயது சுமார் 4.5 முதல் 4.6 பில்லியன் ஆண்டுகளாகும். 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பிறந்த பூமி வெப்பமுடையதாக இருந்ததால் உயிரினங்கள் வாழ தகுதியற்றது. குறுங்கோள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி பூமியாக ஒன்றிணைந்த போது கோளையே உருகக்கூடிய பெருமளவு வெப்பம் உமிழப்பட்டதே ஆகும். பூமியின் புறப்பரப்பு குளிர்ந்து திடமான மேற்பரப்பு உருவானது. பூமியின் உட்பகுதியிலிருந்து வெளியேறி நீராவி குளிர்ந்து பெரும் கடல்களாக மாறின. உயிரினங்கள் எவ்வாறு உருவானது என்று ஒவ்வொரு அறிவியலரும் ஒவ்வொரு கோட்பாட்டை நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். சிறப்பு படைத்தல் கோட்பாடு, அடுத்தபடியாக தான் தோன்றல் கோட்பாடு. உயிரின்று உயிர் தோன்றல் என்ற பதத்தை உருவாக்கியவர் தாமஸ் ஹக்ஸ்லி என்பவர். பெருவெடிப்பு கோட்பாடு, உயிரினங்கள் தோற்றத்தை பற்றிய கோட்பாடு பெருவெடிப்பு கோட்பாடு. பேரண்டம் ஒற்றை பெருவெடிப்பினால் எவ்வாறு தோன்றியது என்று விளக்குகிறது. தொடக்க காலத்தில் பூமியில் சரியான வளிமண்டலம் இல்லை. அமோனியா, மீத்தேன், நைட்ரஜன், நீராவி போன்ற வாயுக்கள் மட்டுமே மிகுந்து காணப்பட்டன. சூரியனிடத்திலிருந்து வரக்கூடிய புரோதா கதிர்கள் நீர் மூலக்கூறு ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரித்து படிப்படியாக வெப்பநிலை குறைந்து நீராவி மழைநீராக மாறியது. திரவ ஊடகத்திலிருந்து திரண்டு வரக்கூடிய கூழ்மத்திரல்கள் முதல் முன்னோடி செல்கள் படிப்படியாக மாற்றம் பெற்று உயிருள்ள செல்களாக மாறியதைத்தான் கோசர் வேட்டுகள் என்று ஒரு பெயரிட்டு அழைத்தனர். கனிமப் பொருட்கள், இயற்பியல் காரணிகளான மின் புரோதா கதிர்கள், எரிமலை செயல்கள் ஆகிய பிறவற்றின் உதவியால் தொன்மையான உயிரினங்கள் தானாக தோன்றியிருக்கக்கூடும் என்று வேதிப்பரிணாம கோட்பாடு நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறது. ஒப்பாரன் சொல்லக்கூடிய அறிவியலறிஞர் 1924 கரிமப் பொருட்கள் தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு ஆட்பட்டு பெரிய மூலக்கூறாக மாறியிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார். ஹால்டன் என்கிற அறிவியலறிஞர் கடல் சூரிய ஒளி ஆற்றலை பெற்று மிகப்பெரிய வேதியியல் ஆய்வமாக செயல்படக்கூடியது. சூரிய ஒளி ஆற்றலை பெறக்கூடிய கடல் ஒரு மிகப்பெரிய வேதியியல் ஆய்வகம். கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, புறஊதா கதிர்கள் ஒன்றிணைந்து கரிமப் பொருட்களை உருவாக்கின. இவையெல்லாம் சேர்ந்து உயிருள்ள செல்களாக மாறியது என்று ஹால்டன் தெரிவித்தார். உயிர் முன்னோடிச்சார் என்ற சொல்லையும் உருவாக்கினார். இந்த புவியில் வாழ்ந்த உயிரினங்கள் வரலாற்று காலம் என்று நாம் சொல்வர். பூமியில் எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திற்கு புவியின் வரலாற்று காலம் என்று அழைப்பர். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு வரலாற்று காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த புவியில் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது இந்த வரலாறு என்பது பாலியோசோயிக் காலம், மீசோசோயிக் காலம், ஜீனோசோயிக் காலம் என்று பல்வேறு காலங்களாக இந்த புவியில் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி காலங்கள் காலங்களாக பகுத்திருக்கிறார்கள். பாலியோசோயிக் காலத்தில் முதுகு நாணற்ற விலங்குகள் புதை படிவங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. கேம்பிரியன் காலம் என்பது முதுகு நாணற்றவைகளின் காலம் என்று சொல்வர். ஆட்டோவிசியன் காலத்தில் நன்னீர் மீன்களும் பல வகை மெல்லுடலிலும் தோன்றின. சைலூரியன் காலம் என்பது அந்த காலத்தில் தான் மீன்கள் தோன்றியது. டிவோனியன் காலம் என்பது மீன்களின் காலம் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். 3 விதமான மீன்கள் மிகவும் சிறப்பான வகையான மீன்கள். நுரையீரல் மீன்கள், கதுப்பு துடுப்பு மீன்கள், திருக்கை மீன்கள். இவை அனைத்தும் டிவோனியன் காலத்தில் தானாக உருவான உயிரினங்கள். மிசிசிப்பியன் காலத்தில் பழமையான இருவாழ்விகள் முட்தோழிகள் உருவாயின. பென்சில்வேனியன் காலத்தில் பழமையான ஊர்வன உயிரினங்கள் உருவான. பெர்மியன் காலத்தில் பாலூட்டுகளை போன்ற ஊர்வன உருவாக்கப்பட்டது. மீசோசோயிக் காலத்தில் ஊர்வனவற்றின் ஆதிக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. ட்ரையோசிக் காலத்தில் முட்டையிடும் பாலூட்டிகளின் தோற்றம் உருவானது. ஜுராசிக் காலத்தில் தான் டைனோசர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. தற்பொழுது டைனோசர்கள்

மறைந்த இனமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. புதை வடிவம் கொண்ட பறவைகளும் ஜுராசிக் காலத்தில் உருவானது. கிரிட்டேசியஸ் என்று சொல்லக்கூடிய காலத்தில் நவீன பறவைகளின் தோற்றம். ஆக புவியினுடைய வரலாற்று காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் உயிரினங்கள் எல்லாம் இவ்வாறு உருவான என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் புவியினுடைய வரலாற்று காலம். இந்த உயிரினங்கள் எல்லாம் எங்கு எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால், உயிரினங்களும் அவை வாழும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவாக சூழலியல் என்று ஒரு தலைப்பை இட்டு நமக்கெல்லாம் ஆய்வாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலியலில் இரண்டு விதமான கூறுகள் இருக்கின்றன. உயிருள்ள கூறுகள், உயிரற்ற கூறுகள். உயிருள்ள கூறுகள் நாம் எடுத்துக்கொண்டால் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், நுண்ணுயிரினங்கள். இவையெல்லாம் தாவர கூறுகள், உயிருள்ள கூறுகள் நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். உயிரற்ற கூறுகள் சூரிய ஒளி, நீர், காற்று, மண் மற்றும் வெப்பநிலை. ஆகவே உயிரினங்களுக்கும் அவை வாழும் சுற்றுப்புற சூழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துறை. இந்த சூழலியல் முக்கியமான செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது உணவு சங்கிலி. ஆற்றல் என்பது தாவரங்களால் உற்பத்தி செய்யக்கூடியது, அதற்கு உற்பத்தியாளர்கள் என்று அழைப்பர். அறிவியல் என்ன விந்தையான ஒரு விஷயமாக நமக்கு புலப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் உற்பத்தியாளர்கள் என்று யாரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? தாவரங்களை உற்பத்தியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உற்பத்தியான ஆற்றல் ஒரு உயிரினத்தில் இருந்து மற்றொரு உயிரினத்திற்கு மாற்றக்கூடிய தன்மை. அதைத்தான் உணவு சங்கிலி என்று ஆய்வாளர்கள் நமக்கு பதத்தை சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணமாக புல் என்பது உற்பத்தியாளர். அதை நேரடியாக உண்ணக்கூடிய உயிரினங்கள் மான். மானை உண்ணக்கூடிய உயிரினங்கள் புலி. ஒவ்வொரு மட்டத்திற்கும் ஆற்றலானது கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக உணவு வலை என்று ஒரு அற்புதமான ஒரு பதம். உணவு சங்கிலிகள் ஒன்றோடு இணைந்துள்ள சிக்கலான அமைப்பு. இந்த சூழலியல் மண்டலத்தில் சுழற்சிகள் பல்வேறு வாயுக்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. கார்பன் சுழற்சி, ஹைட்ரஜன், நீர் ஆகியவை தொடர்ந்து சுழற்சியில் அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விந்தையான உலகம். பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சமநிலையை பேணிக் கொண்டிருக்கிறது. புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றங்களின் தாக்கங்களை புரிந்து கொள்ளுதல் ஆகியவை கால்நிலை மாற்றம் என்று சூழலியில் இருக்கக்கூடிய கருத்து. நீர், காடுகள், மண்ணை அழியாமல் எதிர்காலத்தில் பாதுகாத்தல், இவையெல்லாம் இயற்கை வள மேலாண்மை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சூழல் மண்டலத்தில் பல்வேறு சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாமல், உயிரினங்களுக்கு தெரியாமல் சூழல் மண்டலத்தில் பல்வேறு சேவைகள் நமக்கெல்லாம் தொடர்ந்து வரப்பிரசாதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக வழங்கும் சேவைகள், உணவு நார் கிடைக்கின்றது, எரிபொருள் கிடைக்கின்றது, மரபணு வளங்கள் நமக்கெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது, வேதிப்பொருட்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது, நன்னீர் கிடைத்து கொண்டிருக்கிறது, மருந்துகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் வழங்கக்கூடிய சேவைகள். அதன் மூலமாக நாம் பயனடைந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக கலாச்சார சேவைகள். ஆன்மீகம் தலைத்தோங்குவதற்கு காரணம் சூழியல் மண்டலம். அறிவானது மேம்பாடடைகிறது. சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அந்த கூறுகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு அறிவானது மேம்பாடடைந்து கொண்டிருக்கிறது. பொழுதுபோக்கு அழகுசார் மதிப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சூழல் சுற்றுலாவாக இருந்து கொண்டிருக்கிறது. சூழல் மண்டலம் அவர்களுக்கெல்லாம் உதவி சேவைகள், முதல்நிலை உற்பத்தி, புவி வாழிடங்களை ஏற்படுத்துதல், ஊட்ட சுழற்சி, மண் உருவாக்கம் அதை பாதுகாத்தல், வளிமண்டலத்தினுடைய ஆக்சிஜன் உற்பத்தி, நீர் சுழற்சி, இவையெல்லாம் உதவி சேவைகளாக சூழலியல் மண்டலம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஒழுங்குபடுத்தக்கூடிய சேவைகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தாவர உண்ணி மகர சேர்க்கை, விதை பரவல், காலநிலை கட்டுப்பாடு, பூச்சி ஒழுங்குமுறை கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடு, மண்ணரிப்பு கட்டுப்பாடு, நீர் சுத்திகரிப்பு, இவையெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் சூழல் மண்டலம் நம்மையெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேவை சூழலியல் மண்டலமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக தற்பொழுது காலத்தில் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் மரபணு தொழில்நுட்பம். மரபணு சிகிச்சையை பார்த்தோம். தற்பொழுது மரபணு தொழில்நுட்பம், டிஎன்ஏ என்பது
மரபணுக்களை கடத்தக்கூடிய

0: பாரம்பரிய பண்புகளை கடத்தக்கூடிய ஒரு மூலக்கூறு. டிஎன்ஏ மற்றும் இயற்கையாக நடைபெறக்கூடிய புரத உற்பத்தியை மனித விருப்பப்படி மாற்றியமைத்து மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்களை மற்றும் இதர பயன்பாட்டிற்கான புரதங்களை உருவாக்கும் செயல்முறைகளை மரபு பொறியியல் என்றழைப்பர். ஒரு உயிரிலிருந்து மரபணுவை பிரித்தெடுத்து அதே சிட்னத்தையோ அல்லது வேறு சிட்னத்தையோ சார்ந்த உயிருடன் டிஎன்ஏவை மாற்றி பொருத்தப்பட்டு இவ்வாறு உருவாக்கப்படும் டிஎன்ஏ மறுசேர்க்கை டிஎன்ஏ எனவும் இச்செயல்முறைக்கு டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக ஒரு காலத்தில் மரபணுக்கள் என்னவென்று தெரியாத காரணத்தினால் பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மரபணு தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு இந்த பரம்பரை நோய்களெல்லாம் நாம் மாற்றியமைக்கக்கூடிய மூலமாக டிஎன்ஏவை மரபணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனிதனுடைய வாழ்க்கையானது மேம்பாடு அடையக்கூடிய வாழ்க்கை, நோயில்லாத வாழ்க்கையாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. உயிரியல் காரணிகளை கொண்டு செயல்படுத்தப்படும் அறிவியல் மற்றும் பொறியியல் கோட்பாடுகளே உயிரியல் தொழில்நுட்பம் என்று வரையறுத்திருக்கிறார்கள். மருத்துவத்துறை பிற துறைகளிலும் உயிர் தொழில்நுட்பம் மிகவும் பயன்படாக இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படும் ஹார்மோன் புரதம் பெருமளவில் டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக கணையத்தில் உள்ள லாங்கர்கான் திட்டுகளில் காணப்படும் பீட்டா செல்களிலிருந்து மனித இன்சுலின் உற்பத்தியாகிறது. அது இயற்கையாக உற்பத்தியாகக்கூடிய இன்சுலின் 51 அமினோ அமிலங்களானது. இதில் ஏ மற்றும் பி என்று இரண்டு பாலிபெப்டைட் சங்கில் அமைக்கப்பட்டது. ஏ சங்கில் என்பது 21 அமினோ அமிலமும் பி சங்கில் என்பது 30 அமினமும் கொண்டது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு இன்சுலின் கட்டுப்படுத்தப்படுகிறது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய இன்சுலின் தான் செல்கள் குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு அதை ஆற்றலாக மாற்றி வெளியிடுவதற்கு இன்சுலின் உதவுகிறது. இன்சுலின் பற்றாக்குறையினால் டயபிட்டஸ் மெலிட்டஸ் என்னும் சர்க்கரை உருவாகிறது. 1980 சந்தையில் மனித இன்சுலின் விற்பனை செய்யப்பட்டது. இது ஒரு அற்புதமான மரபணு தொழில்நுட்பத்தினால் மாற்றப்பட்ட ஒரு இன்சுலின் ஆகும். 1921 பெஸ்ட் அண்டு பேண்டிங் என்பவர் நாயின் கணையத்திட்டுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இன்சுலின் ஹார்மோனின் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய திறன் பெற்றிருந்தது. 1997 முதன்முதலில் ரோசி என்னும் மரபியல் மாற்றப்பட்ட பசு உருவாக்கப்பட்டது. வளர்ச்சி ஹார்மோன் பற்றாக்குறையினால் குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. மனித பிட்யூட்ரி சுரப்பியிலிருந்து பெருத்திருக்கப்படக்கூடிய மனித வளர்ச்சி ஹார்மோனை ஊசி வழியாக செலுத்த குள்ளத்தன்மை சரி செய்யலாம். மரபணு தொழில்நுட்பத்தின் மூலமாக எண்ணற்ற அநேக மரபணு மாற்றங்களை நாம் உருவாக்க முடியும். செமட்டோட்ராஃபின் என்றழைக்கப்படக்கூடிய மனித வளர்ச்சி ஹார்மோன் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய மருந்தாக வழங்கி கொண்டிருக்கிறது. இன்டர்ஃபரான்கள் சொல்லும்படியான ஒரு மருந்து பொருள். பாலூட்டிகளின் செல்கள் வைரஸ்கள் பாதிக்கப்படும் பொழுது அச்செல்களால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய சிற்றின குறிப்பிட தன்மையுடைய புரதத்திலான வைரஸ் எதிர்ப்பு பொருட்களே இன்டர்ஃபரான்கள். 1957 அலி கைசஸ் ஜீன் லீன்மேன் இன்டர்ஃபரான்களை கண்டறிந்தார். அதற்கு அடுத்தபடியாக துணை அழகு தடுப்பூசி. நோய் உண்டாக்கும் உயிரி முழு உயிரியை பயன்படுத்தாமல் உயிரியின் பகுதிகளை மட்டும் பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய தடுப்பூசிகளுக்கு துணை அழகு தடுப்பூசி என்று நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். 1997 முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை தடுப்பூசி ஹெப்பாடைட்டஸ் பி நோய்க்கு எதிராக மறுசேர்க்கை தடுப்பூசியாகும். ரீகாம்பிவேக்ஸ் எஞ்சரிக்ஸ் பி என்னும் வணிக பெயர்களில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பிரான்ஸ் பெல்ஜியம் நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஹெப்பாடைட்டஸ் பி எனும் தடுப்பூசியை சொந்தமாக தயாரித்த 4வது நாடு இந்தியா. ஆகவே எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த துறையிலும் ஒவ்வொரு துறையிலும் அறிவியல் விந்தையானது உன்னத அறிவியலுடைய மாற்றத்தினால் மரபணு மாற்றத்தினால் தொழில்நுட்பத்தினால் மரபு பொறியினால் பல்வேறு விதமான உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு தான் உன்னத உயிரியல் என்று நினைவு செய்கின்றேன்.
1: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை உன்னத உயிரியல் உரை வழங்கினார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டி கே ஜெயபிரகாஷ் அவர்கள்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: என்னன்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்களினை கேட்கலாம். நட்சத்திர கீதங்கள் என்ற நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை பி பானுமதி அவர்களுடைய திரை இசை பாடல்கள்

நேரம் 10:04 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை பானுமதி அவர்களது திரை இசை பாடல்கள் ஒலி உலா வந்த வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்வனின் காதலி திரைப்படத்திற்காக பாடல்

நேரமிரவு 10:07. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அறை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை பானுமதி அவர்களது திரை இசை பாடல்கள் ஊலி கண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலை கல்லன் திரைப்படத்திற்காக பாடல்

நேரம் இரவு 10:11 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை பி பானுமதி அவர்களது திரை இசை பாடல்கள் ஒலித்தவண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை வீரன் திரைப்படத்திற்காக பாடல்

நேரம் இரவு 10:16, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1229 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை பானுமதி அவர்களது திரை இசை கானங்கள் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு வீட்டுல இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும். சரி குப்பையை கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
1: சாந்தாக்கா நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலைவரு
1: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன், ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பையை போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரவரவு 10:21 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறது.

நிகழ்ச்சியில் நடிகை பானுமதி அவர்களது திரை இசை பாடல்கள் ஒலித்தவண்ணம் உள்ளன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நிலவரவு 10:27 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திரங்கள் கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை பானுமதி அவர்களது திரையிசை பாடல்கள் ஊரி உலா வந்த வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி ரம்பையின் காதல் திரைப்படத்திற்காக பாடல்.

நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை பானுமதி அவர்களது திரை இசை பாடல்கள் ஒலிவிழா வந்த வண்ணம் இருக்கின்றன. நேரம் 10:32. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சியில் இனி மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திற்காக பாடல் வருகிறது.

நேரம் இரவு 10:39 நிமிடத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திர கீதங்களில் நடிகை பானுமதி அவர்களது திரை இசை பாடல்கள் ஒலித்தவண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி மணமகன் தேவை திரைப்படத்திற்காக பாடல்.

நேரம் இரவு 10:43, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை பானுமதி அவர்களது திரை இசைப்பாடல்கள் ஒலி உலா வந்த வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி அம்பிகாபதி திரைப்படத்திற்காக பாடல்.

நேரமிரவு 10:49. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை பானுமதி அவர்களது திரை இசை பாடல்கள் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக. இதோ

நேரம் இரவு 11:08. இனி தொடர்கிறது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 5:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகளில் என்றால் 6:10 இணைத்தான் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நிறைவர்கள் கர்ப்பிணிகளின் ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதி 7 நாளை கேட்கலாம். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 காலை 8:30 மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. காலை 9:00 அரங்கிசை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதில் சுதா கேசவ் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் வயலின், எம் எஸ் வரதன் மிருதங்கம் கேட்கலாம். காலை 10:00 உலக விண்வெளி வாரத்தை முன்னிட்டு விந்தை மிகு விண்வெளி என்ற தலைப்பில் உலக விண்வெளி வாரத்தையொட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல் இடம்பெறும். 11:00 மதுரத்தென்றல். 12:00 நிகழ்ச்சி நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை மெதுரி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீண இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05

ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் என்ற தலைப்பில், அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து என்ற தலைப்பில், இதில் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு மற்றும் தெரிந்து கொள்வோம் ஆகிய பகுதிகள் இடம்பெறும். இதில் தெரிந்து கொள்வோம் பகுதியில் டைட்டானியம் உலோகம் பற்றிய தகவல்கள் இருக்கலாம். அதனைத் தொடர்ந்து நிறைவாக உங்களுக்காக என்ற பகுதியில் சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு, இதில் வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல் ஒலிக்கும். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னை அஞ்சலாக, இதில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி நாளை ஒலிக்கும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவடையும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். ஆசை ஆசையாய் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் நாளை உரிக்கும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் பி சி மூர்த்தி. இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், இதில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் விவசாயி சாமிக்கண் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் ஆகியன ஒலிக்கும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரத்தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா, பெண் குழந்தைகள் சிறப்பு பற்றி சொல்கிறார் எஸ் நிவேதா. தொடர்ந்து எப்போதும் வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் உரை வழங்குகிறார் பி சுலேகா. 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 அரங்கி சென்னை அஞ்சல், இதில் டி வி ராம்பிரசாத் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி வயலின், ஆர் ரமேஷ் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி கடம் கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு நிறைவடையும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். நேரம் 11:04. இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.